நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7ஆம் நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆணி மாதம் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷவாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் 8வது குறட்பா.

நான் இருந்த கூடானது தனித்து கிடக்கவும் பறவை பறந்து வெளியேறி போய்விட்டது போன்றதுதான் உடலோடு உயிருக்கு உள்ள தொடர்பு.

இன்று நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிவுலா வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் எம் சஞ்சனா ஸ்ரீ. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள், வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லமது, வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம், இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில அழகு குட்டி செல்லம். 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா, நேர்முகம் பங்கேற்பவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். 10:50 இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 12:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை. 12:10 உங்கள் களம். மலரும் முட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பூமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திருக்கை. 12:50 சூழல் காப்போம். மெல்லிசை அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று 2:00 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை. டெல்லி அஞ்சலக.
1: Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles, Patrick Hermini, today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. We have a report.
2: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roshkemen. The ministry said that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will also take part in the celebrations. Prime Minister Narendra Modi is on a 3-day visit to Seychelles to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honor. This visit reaffirms the strong and enduring friendship between India and Seychelles and strengthens the shared commitment of both nations to enhance bilateral ties across all sectors. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
1: Prime Minister Modi reached Victoria yesterday on a 3-day visit to Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be the 135th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Ministry of External Affairs has issued an advisory to Indian citizens undertaking the Kailash Mansarovar Yatra through tours organized by private tour operators. In a statement, the ministry said it is in receipt of several requests for help and assistance from Indian citizens stuck in Nepal while undertaking Kailash Mansarovar Yatra without the required entry permit and visas for China. It said citizens are advised not to commence their journey from India until all required travel documents have been obtained for undertaking the complete journey. Union Ministers of State for Health and Family Welfare Anupriya Patel has said that India had made significant progress in healthcare over the past 12 years and is working toward the broader goal of universal health coverage, ensuring accessible, affordable and quality healthcare for every citizen. Speaking at the 9th edition of the Doctors' Day Conclave of a private media channel program, Ms. Patel highlighted Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana as one of the world's largest health assurance programs covering around 62 crore people and said it is helping families access treatment with financial protection. Delhi Chief Minister Rekha Gupta warned that coaching centres which fail to comply with mandatory safety norms will no longer be permitted to operate in Delhi. In a video message, Gupta said the Delhi government will soon introduce a robust regulatory law to ensure stricter oversight, greater accountability and enhance student safety. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered the formation of a special investigation team to be headed by Thane Joint Commissioner of Police Punjab Rao Ugle to investigate the Maharashtra Teacher Eligibility Test or TET paper leak case. The move comes after Bhiwandi Police foiled a major paper leak a day before the scheduled TET examination by arresting 3 alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination

0: postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Ethan Vaz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: காலை 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாளடி ஏற்பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு

0: கல்வி வேண்டும். உலகினை பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

வணக்கம் நேரலை. உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை. பற்றலில்லாத வாழ்க்கையில் நாம் பற்றிக்கொள்ள ஒன்றே ஒன்று இறைவன் மட்டுமே. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. உள்ளத்தில் இறைவனின் அருள் நிரம்பி வழிந்தால் எப்பொழுதும் இன்பம்தான். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கி வருகிறது நாகூர் ஈயம் அனிபா குரலில்.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வழியுள்ள அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: இறைமனம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:26. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வாணி ஜெயராம் குரலில்

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இயற்கை முறையில் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்தும் முறை. வாழைக்கு தொழுவரத்துடன் சூடாமோனஸ் என்னும் நன்மை விளைவிக்கும் பாக்டீரியாவை கலந்து 3-5 மாதங்களிலிருந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை இடணும். சாறு உறிஞ்ச பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு வாடல் நோயிலிருந்து பாதுகாக்கும். வாழையில இலைக்கருகள் வாடல் மற்றும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்தவும் சூடாமோனஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து வாழை மரத்தின் தூர் பகுதியை சுற்றி ஊற்றணும். அல்லது 100 கிலோ தொழுவரத்துடன் 3 கிலோ சூடாமோனஸ் கலந்து 1 வாரம் வரை நிழலில் வைத்திருந்து பிறகு எடுத்து போடணும். வாழையில நூற்புழு தாக்குதல் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு பேசிலியோமைசில் 10 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றிவிடணும். வாழையில கூண்வண்டு தாக்குதல் இருந்தால் விவேரியா பேசியானா என்ற நுண்ணுயிர் உரத்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து ஊற்றிவிடணும். அல்லது எருவுடன் கலந்து போடணும். வாழை மரத்தில் தார் போட்டு காய்கள் சிறிது பிஞ்சாக இருக்கும்போது பூவை ஒடித்துவிட்டு அதில் பஞ்சக்காவியா 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி என்ற விகிதத்தில் கலந்து தார் நுனியில் கட்டினால் விரைவில் காய்கள் பெரிய சைஸ் ஆகும். சுவையும் கூடுதலாக கிடைக்கும். வாழைப்பழம் கெடாமல் இருக்கும். நல்ல சைனிங்குடன் கலராக இருக்கும். செவ்வாழை மரத்தில் தார் போட்ட பிறகு அவற்றின் பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட்டால் கலர் மாறாமல் இருக்கும். வாழை மரம் சாயாமல் இருக்க மூங்கில் கம்பு கொண்டு மரத்தை சுற்றி ஊன்றி விடணும். குழி முறையில் வாழை நடவு செய்திருந்தால் சணல் கயிறு கொண்டு 3-4 மரங்களை சாயாமல் கட்டிவிடணும். வாழை மரத்தை சுற்றி மண் அணைக்கணும். அடுத்து ஆடு வளர்ப்பு மற்றும் பராமரிக்கும் முறைகள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடு வளர்ப்பு அனைத்து சூழலுக்கும் ஏற்றதாகும். அதிக பராமரிப்பு தேவையில்லை. சிறிய இடம் மற்றும் எளிய கொட்டகை போதுமானது. குறைந்த முதலீட்டில் உடனடி வருவாய் கொடுக்கக்கூடியது. வெள்ளாட்டிலிருந்து பால் மற்றும் கறி ஆகியவை 2 லிருந்தும் வருமானம் கிடைக்கிறது. ஒரு ஆட்டிலிருந்து சராசரியாக 22-30 கிலோ கறி கிடைக்கிறது. அனைத்து விதமான மக்களும் உண்ணக்கூடிய இறைச்சி. அதிகப்படியான குட்டிகளை ஈனும் விகிதம் ஒவ்வொரு முறையும் சராசரியாக 2-3 குட்டிகளை ஈனுகிறது. நல்ல எரு கிடைக்கிறது. வருடம் முழுவதும் வேலை. வெள்ளாட்டு இனங்கள் சிறந்த இந்திய இனங்களான ஜமுனாபாரி. நல்ல உயர்தனமானவை. காதுகள் மிக நீளமானவையும் ரோமானிய மூக்கமைப்பு கொண்டவையும் இருக்கும். கிடா 65-85 கிலோ, பெட்டையாடு 45-60 கிலோ வரைக்கும் இருக்கும். பெரும்பாலும் ஆடுகள் ஒரு குட்டியை மட்டுமே ஈனும். 6 மாத குட்டிகளின் எடை 15 கிலோ. தினம் 2-2.5 லிட்டர் பால் கொடுக்கும் திறன் கொண்டது. தலச்சேரி, மலப்பாறை, வெள்ளை, பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள் 2-3 குட்டிகளை போடும் திறன் கொண்டது. கிடா 40-50 கிலோ பெட்டை 30 கிலோ இருக்கும். இறைச்சிக்காகவும் உலகம் முழுவதும் வளர்க்கப்படுகிறது. வேகமான வளர்ச்சி திறன் கொண்டவை. கிடா 110-135 கிலோ இருக்கும். பெட்டையாடு 90-100 கிலோ இருக்கும். குட்டிகள் 90 நாட்களில் 20-30 கிலோ இருக்கும். வெள்ளாடுகளை தேர்வு செய்யறது. பெட்டையாடுகள் 2-3 குட்டிகளின் திறன், 6-9 மாதங்களில் பருவமடையும் தன்மை. கிடாக்கள் தோட்டத்தில் உயர்மாகவும் நெஞ்சு பாகம் அகன்றதாகவும் உடல் பாகம் நீண்டதாகவும் இருக்கணும். 9-12 மாதங்களில் பருவமடையும் தன்மை. நல்ல எடையுள்ள குட்டிகளை 6 மாத வயதில் தேர்வு செய்யணும். தீவன பராமரிப்பு பார்த்தோன்னா வெள்ளாடு மேய்ச்சல் மற்றும் அடர் தீவனம் கொண்டு பராமரிக்கணும். அதிகபட்ச வளர்ச்சி கிடைக்கும். கொழுக்கட்டை புல், ஸ்டைலோ மற்றும் கோ ரக தீவன பயிர்களை கொடுக்கலாம். தீவன மர இலைகளான அகத்திய, சுபா, புல், கிளறி, சிரியா போன்றவற்றை வயல் ஓரங்களில் வளர்த்து கொடுக்கலாம். 1 ஏக்கரில் வளரும் தீவன மரம் மற்றும் தீவன பயிர்களை கொண்டு 15-30 ஆடுகள் வரைக்கும் வளர்க்கலாம். அடர் தீவனம், குட்டி தீவனம், வளரும் ஆட்டுத் தீவனம், பால் கொடுக்கும் ஆட்டுத் தீவனம், சின்ன ஆட்டுத் தீவனம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், புண்ணாக்கு, கோதுமை தவிடு, தாது உப்பு. குட்டிகளுக்கு தினம் 50-100 கிராம் வரைக்கும் அடர் தீவனமும் 10 வாரங்களுக்கு கொடுக்கணும். வளர ஆடுகளுக்கு தினம் 100-150 கிராம் வரைக்கும் அடர் தீவனம் கொடுக்கணும். 3-10 மாதங்களுக்கு கொடுக்கணும். சின்ன ஆடுகளுக்கு தினம் 200 கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும். தினம் 1 கிலோ பால் கொடுக்கும் ஆடுகள்

0: 300 கிராம் வரைக்கும் அடர்த்தியாகவும் கொடுக்கலாம். அதிகம் தாமிர சத்து உள்ள வெள்ளாடுகளுக்கு தாது உப்பு கட்டி கூட்டியில் தொங்க விடணும். இனப்பெருக்க பராமரிப்பு லாபகரமாக இருக்க ஆடுகள் 2 வருடத்தில் 3 குட்டிகள் தீனணும். வேகமாக வளரும் தன்மை மற்றும் அதிக எடை கொண்ட ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தணும். கட்டை ஆடுகள் 1 வருட வயதில் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தணும். குட்டி போட்ட 3 மாதத்தில் இனச்சேர்க்கை செய்யணும். அப்போதுதான் 2 வருடத்தில் 3 முறை கூட்டியணும். சினை பருவ காலம்னு பார்த்தோம்னா 18-21 நாட்கள் இடைவெளியில் வரும். அது 24-72 மணி காலத்தில் நீடிக்கும். சினை பருவ காலத்தில் பெட்டையாடுகள் வலி இருக்கிற மாதிரி ஓங்கி கத்தும். மேலும் வாலை ஆட்டி கொண்டிருக்கும். இனப்பெருக்க உறுப்புகள் சிறிது விங்கியும் சிவந்தும் காணப்படும். இனப்பெருக்க உறுப்பிலிருந்து திரவம் உழுகுவதால் வாலை சுற்றி ஈரமாக அழுக்காகவும் காணப்படும். சில ஆடுகள் தீனி தீங்காமல் சிறுநீர் அடிக்கடி கழித்து கொண்டும் இருக்கும். சில சமயங்களில் ஆடுகள் மீது ஏறும். யார் அனுமதிக்கும்? சினைப்பருவ அறிகுறிகள் தென்பட்ட 12-18 மணி நேரத்தில் கிடாவுடன் சேர்க்கணும். சில ஆடுகளில் சினைப்பருவ காலம் 2-3 நாட்கள் இருக்கும். எனவே அவற்றை 2 தடவையாக 1 நாள் கழித்து மீண்டும் கிடாவுக்கு சேர்க்கணும். சினைக்காலம் 145-150 நாட்கள். தடுப்பூசின்னு பார்த்தோம்னா துள்ளுமாறி நோய் மற்றும் டெட்டனால் தடுப்பூசிகளை குட்டி போடுவதற்கு 4-6 வாரத்திற்குள் முன்னும் இனப்பெருக்கத்திற்கு 4-6 வாரத்திற்கு முன்னும் போடணும். துள்ளுமாறி நோய் மற்றும் டெட்டனால் தடுப்பூசி குட்டிகளுக்கு பிறந்த 8வது வாரமும் பிறகு 12வது வாரமும் போடணும். கிடாக்களுக்கு வரும் 1 முறை துள்ளுமாறி நோய் டெட்டனால் தடுப்பூசி போடணும். கொட்டகை ஆள் குளம் முறை தரையில் 6 சென்டிமீட்டர் உயரத்திற்கு கடலை போட்டு மரத்தூள் மற்றும் நெல் ஊமை ஆகியவற்றை இட்டு வளர்க்கலாம். 2 வாரத்திற்கு 1 முறை புது குளம் போடணும். இம்முறை உண்ணி மற்றும் பெண் தாக்கம் இல்லாமல் கவனித்துக் கொள்ளணும். ஆடு ஒன்றுக்கு 15 சதுர அடி இடம் தேவைப்படும். உயர்மட்ட தரை முறையிலிருந்து 3-4 அடி உயரத்திற்கு மரப்பலகை அல்லது கம்பி வலைகளை கொண்டு அமைக்கலாம். ஒட்டுண்ணி தொல்லைகள் மிகவும் குறைவாக இருக்கும். வளர்ப்பு முறைகள்னு பார்த்தா மேய்ச்சலுடன் கூடிய கொட்டகை முறை. மேய்ச்சல் நிலங்கள் குறைவாக உள்ள இடங்களில் மேய்ச்சலுக்கு பிறகு கொட்டைகளில் வைத்து பசுந்தீவனம் அறத்தீவனம் கொடுக்கலாம். கொட்டகை முறை வெள்ளாடு நாள் முழுவதும் கொட்டைக்கு உள்ளேயும் அடைத்து தீவனம் கொடுத்து வளர்க்கப்படுகிறது. கொட்டகையை ஆள் குளம் அல்லது உயர்மட்ட தரை முறையினால் அமைக்கலாம். வெள்ளாடுக்கு காப்பீட்டுத் திட்டம். 4 மாத வயது முதல் வெள்ளாடுகளை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் காப்பீடு செய்யலாம். விபத்து மற்றும் நோயினால் இறந்தால் காப்பீட்டுத் தொகை கோரலாம். அடுத்து பருப்பு பதப்படுத்தும் ஆலை அமைக்க 25 லட்சம் வரைக்கும் மானியம் பெறலாம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, காராமணி ஆகிய பயிர் வகை பயிர்களுடைய உற்பத்தியை பெருக்கி தன்னிறைவு பெற வேளாண் துறை சார்பில் இயக்கம் செயல்படுகிறது. அதன்படி வேளாண்மை துறையின் மூலம் இயக்கம் செயல்படுகிறது. அதன்படி 2025-2031 வரைக்கும் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் பருப்பு பதப்படுத்தும் ஆலை நிறுவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பருப்பு பயிர்களினுடைய மதிப்பு கூட்டல் அதிகரித்து அறுவடைக்கு பிந்தைய இழப்பு குறைந்து விவசாயிகளுடைய வருமானம் உயரும். கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உருவாகும். ஆலை அமைக்க 33% மானியத்தில் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் பெறலாம். மாவட்டத்தில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொகுப்பு அளவில் கூட்டமைப்புகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். விருப்பம் தகுதியுள்ள பயனாளிகள் சேலம் வேளாண் இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் வணிகம் ஆகியோரை நேரில் அணுகலாம். இத்தகவலை சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: நேரிலே இன்றைய 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து ஈச்சுப்பாடி பகுதியைச் சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த வகுப்பிற்கு கட்டணமாக 25,100 ரூபாய் செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 96 77 56 52 20 என்ற தொலைபேசி எண்ணில்

0: தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு பெசன்ட்நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகள் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது.

வருகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எம் சஞ்சனா ஸ்ரீ. வணக்கம் சஞ்சனா ஸ்ரீ.
4: வணக்கம் சார்.
3: சஞ்சனா ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்க. சின்ன ஜடையாக போட்டுட்டு சூப்பராக வந்திருக்கீங்க. ஜடையில் என்னவோ வச்சுருக்கீங்க, வெள்ளையாக இருக்குது, அழகாக இருக்குது. என்னது
4: பூ?
3: இதுதான் பூவா? என்ன பூ இது?
4: மல்லிகைப்பூ.
3: மல்லிகைப்பூ நல்லா இருக்குப்பா. யார் கொடுத்தா மல்லிகைப்பூ?
4: அம்மா வச்சுட்டுச்சு.
3: சரி சரி சரி. வீட்டில் இருக்கா மல்லிகைப்பூ?
4: எஸ் சார்.
3: சரி சரி, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அம்மா பேர் என்ன?
4: தேவி.
3: அப்பா பேர்?
4: மணிகண்டன்.
3: சரி, சஞ்சனா ஸ்ரீக்கு என்ன தெரியும்?
4: பாட்டு, கடிஜோக்ஸ்.
3: கடிஜோக்கெல்லாம் சொல்லுவீங்களா?
4: எஸ் சார்.
3: அப்படியா? யார் சொல்லி கொடுத்தா கடிஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு?
4: அப்பா செல்ல பார்த்து சொல்லி கொடுத்தாரு.
3: அப்பா சொல்லி கொடுத்தார். சரி, முதல்ல பாட்டு படிங்க.
4: நீலா பாரு, நீலா பாரு, நீலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திருமே, வளையும் தேயும் வளையும் தேயும் வருத்தமே எதுமில்லை, வானில் மேகம் மறைக்கும் போது வாடி நின்றதில்லையே, நிலா போல நிலா போல உலா போகலாம், நீலவாணி நீலவானிலே நீந்தி மகிழலாம்.
3: நீலவாணி நீந்தி மகிழலாம் சொல்லிட்டு அழகா பாடிட்டீங்க. நிலா பாத்துறீங்களா?
4: எஸ் சார்.
3: எங்க பாத்தீங்க நிலா?
4: நிலா நைட் ஆனா மேகத்துல இருக்கும்.
3: நைட் ஆனா மேல தெரியுது. தெரியுது. சரி, அடுத்து கடிஜோக்கு சொல்லுங்க.
4: லஞ்ச் பேக்குக்கும் ஸ்கூல் பேக்குக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா லஞ்ச் பேக்கில் லஞ்சை தான் வச்சு கூட்டு போக முடியும், ஸ்கூல் பேக்கில் ஸ்கூலில் வச்சு கூட்டு போக முடியும்.
3: சரி, உங்கள் ஸ்கூல் பேக்கில் நிறைய வந்து ஸ்நாக்ஸ்லாம் எட்டு வரீங்களே, பார்த்தேன் நான் கூட. என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எட்டு வரீங்க?
4: மிச்சரு, முறுக்கு, லட்டு, மாம்பழம் அந்த எடுத்துட்டு வர்றேன்.
3: ஓ, இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் எப்போ எந்த டைமில் சாப்பிடுவீங்க?
4: நேக்ஸ்ட் டைமில் பெல் அடிக்கப்போ தான் சார் சாப்பிடுவோம்.
3: அப்போ சாப்பிடுங்க. சரி, உங்கள் கூட இருப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களாம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? நீங்கள்
4: அங்கே கிட்டாலேயே உட்கார மாட்டாங்க, தூர தூரமும் போய் உட்காந்து.
3: ஓ, தூரம் தூரமாக போயிடுறாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியுது இல்லையா?
4: எஸ் சார்.
3: டீச்சருக்காக கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா?
4: நோ சார்.
3: யாருக்கும் தர மாட்டீங்க. எனக்கே பார்த்த மாட்டேங்குது. இதில் போய் நான் போய் தானம் பண்ணுவேன்னா நானே சாப்பிட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்றீங்க?
4: எஸ் சார்.
3: சரி சார், நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு தானே போட்டு கொடுக்குறாங்க அம்மா. சரி, அம்மா என்ன பண்ணுது தேவியம்மா?
4: இந்த வீட்டில் எல்லாம் வேலை செய்யிட்டு பாப்பாக்கு இந்த 1, 2, 3 சொல்லிக் கொடுக்கும்.
3: ஓ, பாப்பா வேறு பார்த்துக்குது, உங்களையும் பார்த்துக்குறாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்களா பயங்கரமா?
4: எஸ் சார்.
3: சரி, நீங்கள் பாப்பாவை என்ன பண்ணுவீங்க?
4: சாயந்தர் ஸ்கூல் விட்டு போனா இந்த சோறு சாப்பிட்டுருப்பேன், வாக்கா விளையாடலான்னு சொல்லுவா. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்து படி இந்த புக்கு எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன்.
3: கரெக்டாக தினந்தோறும் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுறீங்க. சரிங்க சஞ்சனா சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
4: டாக்டர்.
3: டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
4: வர இதுக்கெல்லாம் ஊசி போட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன்.
3: கிளியர் பண்ணி அனுப்பிச்சு விட்றீங்க. அதுக்கெல்லாம் பீஸ் வாங்குவீங்களா நீங்கள்?
4: எஸ் சார்.
3: எவ்வளோ வாங்குறீங்க பீஸ்?

0: சார்.
1: 500 ரூபா.
0: சரிங்க சஞ்சனா, சரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
0: இணையினே இன்றைய மரளை மனுஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எம் சஞ்சனா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 28.
2: இந்திய சுதந்திர போராட்ட வீரர், பன்மொழி அறிஞர்,
9: இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றியவர்,
2: தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர்.
9: நீண்டு நெடிய அரசியல் பயணம் இவருடையது.
2: 1971 முதல் 1973 வரை ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக இருந்தார்.
9: அதன் பிறகு மத்திய அமைச்சராக பல்வேறு முக்கிய துறைகளில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்.
2: இவரது பிரதமர் பதவி காலத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள், தாராளமயமாக்கல், பஞ்சாயத்து ராஜ்யம் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற செய்தது ஆகியவை இவரது முக்கிய பங்களிப்புகள்.
9: ASLV, BSLV, பிருத்திவி ஏவுகணை ஆகிய விண்வெளி திட்டங்கள் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன.
2: 10 இந்திய மொழிகளையும் வெளிநாட்டு மொழிகளையும் நன்கு அறிந்தவர்.
9: அறிஞர் என்ற வகையில் பன்மொழியாளராக திகழ்ந்தார்.
2: இன்றைய தெலுங்கானா வாராங்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்திய மேனாள் பிரதமர் PV நரசிம்மராவ் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1921.
2: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்.
9: தமிழ் சினிமா தயாரிப்பில் பல உயரங்களை சந்தித்தவர்.
2: இவரது முதல் தயாரிப்பில் வெளிவந்த தாய்க்குப்பின் தாரம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது.
9: 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை நடிகராக பல வேடங்களில் நடித்துள்ளார்.
2: இவரது தயாரிப்பில் வெளிவந்த படங்கள் குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்டு பெரும் வெற்றி பெற்றது.
9: தனது படங்களில் விலங்குகளை நடிக்க வைத்தவர்.
2: தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றுள்ளார்.
9: ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழ்ந்த பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் சாண்டோ MMA சின்னப்பதேவர் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1915.
9: ஏழை மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வரும் வங்கதேச பொருளாதார வல்லுநர்.
2: சிறிய அளவிலான குறுங்கடன் வழங்குவதன் மூலம் ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு 1983 இவர் தொடங்கிய கிராமீன் வங்கி குறுங்கடன் வங்கிகளின் முன்னோடியாகும்.
9: ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதற்காக இவருக்கும் இவரது கிராமீன் வங்கிக்கும் சேர்த்து சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2006 வழங்கப்பட்டது.
2: இவரது குறுங்கடன் திட்டம் உலக அளவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது.
9: வங்கதேச அதிபர் விருது, ராமன் மகசேசே விருது, மனிதாபிமான சேவை பதக்கம், உலக உணவு பரிசு, சிட்னி அமைதி பரிசு, காந்தி அமைதி பரிசு, அன்னை தெரசா விருது என 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
2: ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து சமூக பொருளாதாரத்தில் அவர்களது நிலை உயர தொடர்ந்து பாடுபட்டு வரும் வங்காளதேச பொருளாதார பேராசிரியர், நிபுணர் முகமது யூனுஸ் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1940.

0: தமிழகத்தை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் வீரர்.
1: பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் தன் சிறந்த சாதனைகளுக்காக அறியப்படுபவர்.
0: 2016 பிரேசிலில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்று உலகளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார்.
1: 2021 டோக்கியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றார்.
0: பத்மஸ்ரீ, தயான்சந்த் கேல் ரத்னா விருதுகளை பெற்றுள்ளார்.
1: சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இந்திய மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1995.
1: ஜெர்மானிய இயற்பியல் அறிஞர்.
0: கோட்பாட்டு இயற்பியலில் இவர் மேற்கொண்ட ஆய்வுகளுக்காக அறியப்படுகிறார்.
1: கோட்பாட்டு இயற்பியல் பிரிவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் ஆவார்.
0: மேரி கியூரிக்கு பிறகு நோபல் பரிசு பெற்ற இரண்டாவது பெண்.
1: அணுக்கரு மாதிரி ஒன்றை உருவாக்கியதற்காக 1963 நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது.
0: ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த இயற்பியல் அறிஞர் மரியா கோயஃபர்ட் மேயர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1906.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: Students, listen carefully.
5: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta solli kide polam.
6: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
2: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 16 ரூபாய், கத்தரி 38 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 45, 54 இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 36 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 75 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய், அல்போன்சா மாம்பழம் 50 ரூபாய், செந்தூரா 50 ரூபாய். இவையாவும் இன்றைய தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
5: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தொடர்புக்கு 9500-84-8820.
1: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
2: இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு மனிதன் எப்போது தெய்வமாக முடியும்? ஒரு பெரிய கேள்விதான். அதற்கு எளிமையான பதில் இதோ. என் எஸ் கலைவாணர் எல்லோருக்கும் வாரி வாரி கொடுத்தவர். ஒரு நாள் ஒரு ஒப்பனை அறையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த முகத்துக்கு அழகு செய்யக்கூடிய கலைஞர் அவருக்கு அந்த முகத்திலே ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகம் வாடி இருக்கிறது. அவருடைய பெயர் முத்து. அவர் ஆந்திர மாநிலத்தைச் சார்ந்தவர். ஏன் முத்து, முகம் சோர்வாக இருக்கிறது, என்ன கவலை என்று கேட்கிறார். அதுவாயா, எனக்கு ஒரு மகள், அவளை எப்படி கரை சேர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. வருகிற வருமானம் எனக்கு போதவில்லை என்று நொடிந்து போய் சொல்கிறார். அட, இதற்காக அவளைப்படுகிறாய்? உடுமுத்து, நான் பார்த்து கொள்கிறேன். உன் மகளின் திருமண செலவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் என் எஸ் கலைவாணர். அவருக்கு அளவில்லா மகிழ்ச்சி அந்த ஒப்பனை கலைஞருக்கு. கலைவாணர் சொன்னால் செய்யக்கூடியவர். ஆண்டுகள் பல ஓடுகிறது. ஒரு நாள் அந்த ஒப்பனை கலைஞர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு என் எஸ் கலைவாணருடைய முகவரியை கண்டுபிடித்து எப்படியோ அவர் வீட்டுக்கு வந்து சேர்கிறார். என்ன முத்து, நல்லா இருக்கிறையா என்று கேட்டுவிட்டு என் எஸ் கலைவாணர் என்ன விஷயம் என்று கேட்க பத்திரிகையை கொடுக்கிறார் அந்த ஒப்பனை கலைஞர். வீட்டுக்குள்ளே போன என் எஸ் கலைவாணர் ஒரு மணி நேரம் வரவில்லை. பிறகு வந்தார். கையிலே ஒரு கவரிலே ஏதோ வைத்து கொஞ்சம் கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு அந்த நபர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார். பேருந்து நிலையத்துக்கு போன பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கலைவாணர் எவ்வளவு கொடுத்திருப்பார் என்று பிரித்து பார்த்தார். மிகவும் சொற்பத் தொகை. அட, இவரை நம்பி இருந்தோமே, திருமண செலவையே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே பல வருடங்களுக்கு முன்னால். கொஞ்ச பணத்தை கொடுத்திருக்கிறார், இதை வைத்து நாம் எப்படி திருமணம் முடிப்பது? எனக்கு வருகிற கோபத்துக்கு இந்த பணத்தை அவருடைய முகத்திலே வீசி எரிந்து விட வேண்டும். அவரை நம்பி நான் கெட்டுவிட்டேன். வேறு இடத்தில் கூட பணம் தயார் செய்யவில்லை என்ற வருத்தத்தில் மீண்டும் பேருந்து ஏறி என் எஸ் கலைவாணர் வீட்டுக்கு கோபத்தோடு வந்தார். அவர் வந்து வீதியில் இறங்கி வருகிற போது என் எஸ் கலைவாணர் வீட்டுக்கு முன்னால் ஒரே கூட்டம். என்ன என்று கூட்டத்தை விலகிக் கொண்டு முத்து பார்த்தார். என்ன நடந்து கொண்டிருக்கிறதென்றால் என் எஸ் கலைவாணருக்கு கடன் வறுமை அவரை சூழ்ந்திருக்கிறது. அந்த நிலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஜப்தி செய்கிறார்கள். பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போடுகிறார்கள். என் எஸ் கலைவாணர் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த ஒப்பனை கலைஞர் முத்து கலங்கி போய்விட்டாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு வறுமையில் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், அதுவும் குறைவான பணம் என்று நினைத்து அவர் முகத்தில் வீசி எறிய வந்தோமே, நானெல்லாம் மனிதனா என்று ஓ என கதறி அழுது கொண்டு என் எஸ் கலைவாணர் காலில் போய் விழுந்தாராம். என்னை மன்னிச்சிடுங்கய்யா, நான் இப்படி நினைத்து விட்டேன் உங்களை என்று. அப்போது கலைவாணர் சொன்னாராம், உன்னை ஒரு மணி நேரம் நான் ஏன் காக்க வைத்தேன் என்றால் என்னிடத்தில் பணம் எதுவும் இல்லை. கடைசியாய் ஒரு வெள்ளி டம்ளர் வீட்டில் கிடைத்தது, அதை விற்று அந்த சொற்ப பணத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு கலைவாணரும் கண்கலங்கி நின்றாராம். நான் கண்கலங்கி நிற்பது நியாயம், உங்களை தவறாக நினைத்து விட்டேன். நீங்கள் ஏன் கண்கலங்கி நிற்கிறீர்கள் என்று அந்த ஒப்பனை கலைஞர் கேட்டபோது, அது ஒன்றுமில்லை முத்து, உன் மகள் திருமண செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இப்போது என்னிடத்தில் வசதி இல்லையே, சொன்ன வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று நினைத்து கண்கள் கலங்குகிறது என்று சொன்னாராம் என் எஸ் கலைவாணர்.

0: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
1: சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது காலை வணக்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: வணக்கம் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517வது பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும், இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள்

0: வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்தி நகரில் திரு அமித் ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித் ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து

இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிபண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: தருமபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாளி ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9வது திருவிழா 29 திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தருமபுரி மாவட்டம்.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவே மாறிவிட்டது. சிறிய வயது குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொருந்தாத மனநிலை தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயமே. இந்த ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்தால் பிபி வரும், பிபி வந்தால் சுகர் வரும், சுகர் வந்தால் அடுத்தது ஹார்ட் பிரச்சனைகள் வரும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. யோகாவில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான பல வகையான வழிவகைகள் இருக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஒரு டிப்புன்னு கூட எடுத்துக்கலாம், இது வந்து மூச்சு. மூச்சு என்ன, நம்ம மூச்சுக்கும் நம்ம மனசுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு. நம்ம எந்த ஒரு வேகமான ஒரு எண்ணம் எண்ணும் போதும், ஒரு கோவப்படுறோம், ஒரு டென்ஷன் ஆகிறோம், ஒரு கவலையான மனநிலை இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா மூச்சு வேகமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 நிமிஷம் மனசை அமைதிப்படுத்திட்டு அந்த மூச்சை கவனிக்கணும். 1 நிமிஷம் அந்த மூச்சை வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்க அந்த மூச்சினுடைய தாளகதியானது குறைஞ்சு அதோட கூட அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதோட முக்கியமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது யோகாவில் மாத்திரமே சாத்தியம். இது என்னன்னா நிகழ்கால மனப்பயிற்சி. இந்த மூச்சு கவனிக்கிற ஒரு முறை தான் வந்து இந்த நிகழ்கால மனப்பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு அம்சம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த குடிக்கிற அந்த தண்ணியில் மாத்திரமே இருக்கணும். நான் இப்போ தண்ணி குடிக்கிறேன், இல்லை ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா நான் இப்போ காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, முன்னாடி நடந்தது, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் மனைவிக்கிட்டேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ பேசிட்டு வந்த விஷயங்களோ, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ, இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத யோசனை பண்ணிகிட்டே அந்த காஃபி குடித்தோம் அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு நிலை.

0: ஸோ அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த காஃபினா காஃபி, நீ என்ன செய்கிறீங்களோ அந்த ப்ரெசண்டில் செய்யக்கூடிய வேலைகளில் மாத்திரமே கவனம் வச்சு செய்கிறதுக்கு பேர் தான் வந்து நிகழ்கால மனப்பயிற்சி, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம் அதை. இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பெருமளவில் உதவும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு நிறைய ஆசன பயிற்சிகள் இருக்குது. ஆசன பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சி என்று சொல்லக்கூடியது சைல்டு போஸ், சைல்டு போஸ் மற்றும் சவாசனம், ரிலாக்ஸேஷன் பயிற்சி. கை கால்களை நீட்டி ரிலாக்ஸ்டாக தரையில் படுத்துட்டு நம்மளுடைய உடம்பை நம்மளே கவனிச்சுட்டு வரோம். கால் பாதம் முதல் ஒரு ஒரு பாகமாக நினைத்து தலை வரை, பிறகு மீண்டும் தலை முதல் ஒரு ஒரு பாகமாக நினைத்து கொண்டு தளர்வு படுத்தி கொண்டு பாதம் வரை வருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல் பாடி வந்து முழு ஓய்வில் இருக்கும். நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். பாலாசனா என்று சொல்லக்கூடிய சைல்டு போஸ், இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நெத்தி தரையில் படுற மாதிரி ஒரு நிலையில் இருப்போம். 1 முதல் 2 நிமிடங்கள் இருந்தாலே இந்த மன அழுத்தம் குறைவதற்கு ரொம்பவே உதவி செய்கிறது. பிராணாயம பயிற்சிகள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைவதற்கு மிக மிக உதவி செய்கிறது. நாடி சுத்தி பிராணாயாமம், நாடி சுத்தி என்னும் பிராணாயாமம் இடது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக வெளியே விடும் ஒரு சுற்று பயிற்சி. இது போல் 5 முதல் 10 நிமிடங்கள் செய்து வரும்போது நம்மளுடைய மன எண்ணங்கள், மன அலைச்சுழல்கள் நன்றாக குறைந்து நம்மளுடைய மனம் ரிலாக்ஸ் ஆவதும் ஸ்ட்ரெஸ் குறைவதும் நன்கு நாம் உணர முடியும். நீண்ட நேரம் தொடர்ந்து செய்து வர வர யோகா உங்கள் அன்றாட வழக்கத்தின், வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதியாகவே மாறிவிடும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தான்.

0: வணக்கம் நேரலே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். இதோ சந்தோஷ் சரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில முத்தலிகம் பாடல் வரிகளுக்கு KJS தாஸ் உமா ரமணன் குரலில் தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படத்திலிருந்து. மழை மீது இசையின் தாகம் இப்படியா?

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, இன்று ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ

0: சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் இங்கெல்லாம் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே தருமபுரி மாவட்டத்தை போலியோ இல்லாத மாவட்டமாக மாற்ற அனைத்து தாய்மார்களும் பொதுமக்களும் ஒத்துழைக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965-2399.
0: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதரி வினா, ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜா, மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகியின் குரலில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். தாளத்தில் விழும் மழைத்துளிகளும் கூட இசைக்கின்றன.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:48. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கொண்டிருக்கும் சந்தோஷ சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளுக்கு இளையராஜா B.S. சசிரேகா குரலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. தேனில் விழும் வண்டுகளுக்கு உயிர் போனாலும் இனிமையோ, தேனில் விழும் வண்டுகளுக்கு உயிர் போனாலும் இனிமையோ.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்கு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சந்தோஷ சாரல். நேரலை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேரலுக்கான நேரம் தாங்க. அந்த நேரம் இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத, எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்காத நேயர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது.

அறிவுநேயர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து பாடல் கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இதோ சந்தோஷ் சரளில் அடுத்த பாடலாக உங்கள் இதயம் நினைக்க வருகிறது. இளையராஜா இசையில கங்கையமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜா எஸ் ஜானகியின் குரலில் மெட்டி திரைப்படத்திலிருந்த நீ நடைபழக என் இதயம்தான் இடமோ, நீ நடைபழக என் இதயம்தான் இடமோ, ஓசை மெட்டியாக ஒலிக்கிறது. ஓசை மெட்டியாக ஒலிக்கிறது.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: சந்தோஷ் சார்ல நாம கேட்டிருந்த பொதுரிவினா அதற்கான விடை, ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. 7 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது இந்தியா. நேயர்கள் இதுவரை கேட்டது
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று ஜூன் 28. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் என்னிடம் பள்ளியில் பயின்ற மாணவர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. பேச்சுவாக்கில் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் என்னுடைய வேலை தேடுவதுதான் என்று வேடிக்கையாக சொன்னார். அது வேடிக்கை போல தோன்றினாலும் அவர் உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வேதனையினையும் எனக்கு அடையாளம் காட்டியது. எல்லா காலத்திலும் வேலை கிடைப்பது என்பதும் வேலை பெறுவது என்பதும் அவ்வளவு எளிதாக இல்லை என்பதை பல்வேறு நூல்களை, வரலாறுகளை, பழகிய மனிதர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. உண்மையில் வேலை என்பது என்ன? வேலை வெளியில் இல்லை, நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதனை எது என்று அடையாளம் கண்டு அந்த துறையில் இயங்குவதுதான் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது. ஆனாலும் கூட பொது உலகத்தில் சொல்லுவதற்கும் பொருளாதார நிலையில் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் வேலை என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. அந்த வகையில் அண்மையில் அறிவியல் துறை சார்ந்த பேரறிஞர் யாசு ராஜன் அவர்கள் தான் எழுதியிருக்கக்கூடிய சிந்தனை சிதறல்கள் என்கிற நூலை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். எழுத்துப்பூர்வமாக அவர் இதய உணர்வுகளை நிரப்பி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இரண்டு முக்கியமான மூல மந்திரங்களை அவர் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய செய்தியும் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. வேலை கிடைக்காமல் இருக்கும் நிலை முந்தைய ஆண்டுகளை விட இப்போது அதிகம். அதற்காக நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று அயர்ந்து விடாதீர்கள் என்று ஊக்கப்படுத்துகிற வண்ணமாக அந்த நூலின் ஒரு பக்கத்தில் அவர் எழுதுகிறார். அது தொடர்பான சில மூல மந்திரங்கள் என்கிற தலைப்பில் இரண்டு மூல மந்திரங்களை அந்த நூலில் இயேசு ராஜன் அவர்கள் முன்வைக்கிறார். ஒன்று, எந்த நிலையிலும் பல மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு நல்லதல்ல. எனவே சுமாரான வருமானம் தரும் ஒரு வேலை ஆனாலும் அதை செய்ய உங்கள் மனத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதைவிடவும் இன்றியமையாததாக இருப்பது இரண்டாவது மூல மந்திரம். அதில் அவர்

0: எடுத்து சொல்லுகிறார், நான் ஒரு துறையில் தான் வேலை செய்வேன், இது ஒன்றுதான் என் கனவு, என் வாழ்க்கையின் ஒரு இலக்கு என்று ஒருவித வேலைக்கு பின்னால் சென்று அலைவது மிகவும் மூடத்தனமான செயல். ஒன்றுக்கு பின்னாலே சென்று வெற்றி பெற்றவர் மிகவும் சிலர். ஒன்று ஒரு கணா என்று பாழானவர்கள் பலர். இப்பொழுது மட்டும் இல்லை, இது வாழ்க்கையின் உண்மை. வாழ்க்கை பல பகுதிகளை கொண்ட சிக்கலான மாறிக்கொண்டே இருக்கின்ற தன்மை கொண்டது. ஆகவே எதிர்காலம் நிச்சயம் இல்லாதது. எவ்வளவுதான் அறிவு சார்ந்த கணக்குகள் போட்டாலும் எங்காவது உதைக்கும். இப்படி எதிர்கால கணக்குகளால் பல வங்கிகள் கடன் கொடுத்து இப்படி பொருளாதார நெருக்கடிகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. தனி மனிதர் வாழ்விலும் இதுதான் உண்மை, மிகவும் அப்பட்டமான உண்மை. ஆகவே இரண்டாவது மூல மந்திரம், ஒற்றையடி பாதையில் உன் வாழ்க்கையை பந்தயம் வைக்காதே. நான்கைந்து வழிகளை, வாய்ப்புகளை வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே சில வாய்ப்புகளை நீங்கள் நினைத்து பார்க்காத அல்லது நினைத்து வேகமாக ஒதுக்கிய சில வாய்ப்புகளை நான் சொல்லுகிறேன். பெரிய நிறுவனங்களில் பழைய முறையில் விண்ணப்பம் அனுப்புங்கள், கிடைத்தால் நல்லது. அத்துடன் மற்ற பெரிய வேலை வாய்ப்பு கல்லூரிகளில் கல்வி பயிற்றும் பல வேலைகளில் பல ஆயிரக்கணக்கான வேலைகள் காலியாக இருக்கின்றன என்று பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணிகளை முன்னிறுத்தி ஏதேனும் ஒன்றில் காலூனி கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இந்த மூல மந்திரம் என்பதன் மூலமாக அடையாளம் காட்டுகிறார் அறிவியல் அறிஞர் யாசு ராஜன். இந்த நேரத்தில் எனக்கு கூடவே இன்னொரு சிந்தனையும் மனக்கண் முன்னால் ஓடியது. அது மறைந்த இயற்கை வேளாண் ஞானி நம்மாழ்வார் சொன்னது. பணி நிமித்தம் பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் தந்த அறிவுரை எனக்குள்ளே ஆழமாக இறங்கிய ஒன்றின் அடையாளம்தான் அது. ஒரு காலை ஒரு முன்னோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டுமானால் இன்னொரு காலை நன்றாக ஊன்றிக் கொள்ள வேண்டும். இரண்டு காலையும் ஒரே நேரத்தில் எடுத்து வைத்து பயணம் செய்ய முடியாது. எனவே உங்களுக்கான எதிர்கால கனவோடு கூடிய ஒரு பணி கிடைக்கும் வரைக்கும் இருக்கிற பணியை விட்டுவிடாமல் கைப்பற்றிக் கொள்வதுதான் சிறந்தது என்று அவர் சொன்னது இப்பொழுதும் நினைவுக்கு வருகிறது. எனவே வேலை என்பது வெளியில் இல்லை, வேலை என்பது நமக்குள்ளே இருப்பது. எந்த நிலையிலும் எந்த பணியிலும் நம்மை தயார்படுத்திக் கொண்டு இறங்குவதுதான் வேலைக்கான சூழலையும் உழைப்புக்கான தகுதியும் உருவாக்கி கொள்ளக்கூடிய களம் என்பதை இன்று ஒன்று நன்றி என்கிற நிலையில் உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-8488-20.
0: ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு ஜாலி.

0: இல்லையா? ஏன்னா பல பேருக்கு விடுமுறை நாட்டெலாம் இருக்கும், அதனால் வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு பரிசோதனையும் பண்ணிக்கோங்க. சாலையில் பயணம் மேற்கொண்டிருந்தால், அதாவது இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா, மறக்காமல் தலைக்கவசம் போட்டுக்கிட்டு போங்க. இது பொன்னியின் புதுப்புணல் அறிமு நேயர்களுக்கான நேரங்க. இது இது வரைக்கும் பண்பலையிலே எந்த நிகழ்ச்சியிலையும் கலக்காத நேயர்களுக்கான நேரம் தான் இது. 0343 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலையோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப்லியாக அறிமு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, 0343 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இப்பொழுது அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? பூபதி.
1: ஆமா சார்,
0: மரப்பூர்ல மழை பெஞ்சதானே? சார்
1: ஆமா சார், நைட்டு மழை சார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூபதி?
1: சார் நான் பச்சை நெசவு நேரம் சார்.
0: நெசவு நேயறீங்களா?
1: ஆமா சார்.
0: என்ன ரகம் போடுறீங்க
1: சார்? இங்க வந்து ஆங்கிலம் ஓட்டம் சார்.
0: என்ன நினைக்கிறீங்க?
1: ஆங்கிலம், ஆங்கில பட்டு புடவை ஓட்டம் சார்.
0: பட்டு புடவை எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க
1: சார்? நான் ஒரு 5 வருஷமா ஓட்டேன் சார்.
0: சரி சரி, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? பனாரஸ்லேருந்து இலக்கிய கவி.
0: இது உங்களுக்காக ஒரு இனிய பாடல் கொடுத்துடலாம்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: யோகம் தரும் யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
1: யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஒருத்தங்களுக்கும் வயது ஆகும் போது ஒரு 5 முக்கியமான பில்லர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு, பிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, சோசியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், நம்மளை குடும்பத்தையும் நம்மளை சார்ந்திருக்கவங்க கூடயும் நம்ம எப்படி ஒரு சமரசமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்து கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன், நம்மளுடைய பிரெயின், ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட் வந்து எப்படி ரிஃப்ரெஷ்ஷா, எப்படி சந்தோஷமா, ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா வச்சிருக்கணும், அப்புறம் வந்து மென்டல் எமோஷனல் வெல்பிங், ஒருவொருத்தர்களுக்கும் அவங்களுடைய மனம் வந்து ஏஜ் ஆக எப்படி வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு, யோகால என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோகால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 கிளைகள் இருக்கு. அந்த 4 கிளைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து கர்ம யோகம், ரெண்டாவது பக்தி யோகம், மூணாவது ஞான யோகம், லாஸ்ட் வந்து ராஜயோகம். இந்த யோகா என்பது உடல் மனம் மற்றும் ஆன்மா இவை மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தொன்மையான தத்துவமாகும். அதை முன்னாடி அதை பத்தி பேசணும். ஒரு பாரம்பரிய போதனைகள், வெவ்வேறு இயல்புகள், அந்த 4 சொன்ன பாத்தீங்களா, ஒன்னு வந்து செயல் மார்க்கம் அதாவது கர்ம யோகான்னு சொல்றோம், அடுத்து வந்து பக்தி மார்க்கம் அதாவது அர்ப்பணித்தல் மார்க்கம் அப்படின்னு சொல்றோம், மூணாவதாக ஞான யோகா அதாவது ஞானத்தின் பாதை, நான்காவதாக ராஜயோகா அதாவது தியானத்தின் பாதை. எதுக்கு நம்ம இந்த 4 பிரான்சஸ் பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த 4 மார்க்கங்களும் நீங்க எங்கெல்லாம் போனா கூட யோகா என்பது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க அதை கேள்வி கேட்டு பாருங்க, யோகானா என்ன அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாயினாலும் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடியது, இதை வந்து யோகா சொல்லிக் கொடுக்கிறது. இது ஒரு முதல் கிளையாக நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அதாவது தெய்வீகம் அல்லது உயிர் சக்தி மீது அன்பு, நம்பிக்கை மற்றும் பக்தியை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதான் பக்தி மார்க்கம். மூணாவது கிளை பிரான்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான மார்க்கம் அதாவது யதார்த்தத்தின் உண்மையான நிலையை உணர்த்துதல், அது நம்மளுடைய சுய அறிவை வச்சு நமக்கு கேட்கக்கூடிய செயல்கள் இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து ஒரு தகவல் அடிப்படையில் இல்லாம அதை உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலையாக ஞான யோகம் இருக்கு. நான்காவதாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜயோகம் அது வந்து தியானத்தின் பாதை. இந்த ராஜயோகத்தை பத்தி தான் நம்ம நிறைய பேச போறோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம், ஆசனங்கள் மற்றும் இரண்டு மூலமாக மனதை எப்படி நம்ம வெல்லணும், அதுல நம்ம எப்படி மனதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும், உடல் வந்து எப்படி நம்ம கட்டுப்போர்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றத பத்தி யோகாவின் தந்தை பதஞ்சலி முனிவர் அவர்கள் அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு யோகத்தின் ஒரு 8 நிலைகளை சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பேசினது 4 பிரான்சஸ், 4 கிளைகள், 8 படிநிலைகளை பத்தி சொல்லிருப்பாங்க. இந்த 8 படிநிலைகளும் ஒவ்வொன்றும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அட்சய பாத்திரமாக நம்ம பார்க்க போறோம். அந்த 8 அடிப்படை நிலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யேகாரம், தாரணம், தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகளையும் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
0: யோகம் தரும் யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம்

0: படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: நேரிலே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில அழகு குட்டி செல்லம், நம்ம வீட்டு குட்டி செல்லங்களை பேச வைக்கிறாங்க. அந்த நேரத்தில்

0: பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: நேரிலே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில அழகு குட்டி செல்லம். நம்ம வீட்டு குட்டி செல்லங்களை பேச வைக்கிறாங்க அந்த நேரத்தில். இந்த பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தொப்பூர்ல இருந்து பூர்ணிமா இவங்க கேட்டிருக்காங்க கங்குவா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். உலகத்துல பேய் இருக்கா இல்லையா? ஏடா சந்தன பொய் வசன மாதிரி காலங்காத்தால பேசிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது. வழக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா பேயா ஆளற அப்படிமோ, அந்த வீட்டுக்கு போகாத, அது பேய் வீடு அப்படிமாங்க, பேயா திம்பா அப்படிமா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த பேய் அப்படிங்கிற சொல்லு, இது தமிழில் இதுக்கு இதே பேரில் இருக்கா வேறு பேரில் இருக்கான்னு பார்த்தா, இறந்து போனவர்களுடைய உயிர் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. திருவள்ளுவரே சொல்கிறாரு, கூட்டிலிருந்து பிரிஞ்சு போகிற பறவை போலவும் முட்டையிலிருந்து பிரிஞ்சு போகிற குஞ்சு போலவும் உடம்பை விட்டு உயிர் போகுது அப்படிங்கிறார். சரி, இப்படி போகிற உயிர் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுவும் அகால மரம் அடைஞ்சிட்டா அது சுற்றும். அகால மரணம் என்ன, ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ தற்கொலையிலையோ கொலையோ இது மாதிரி இருந்தால் வரும் அப்படின்னு. அது கிராமங்களில் ரொம்ப பயம் உண்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப பார்த்துருக்கேன், கிணத்துல குளிக்க போனோம்னா இதில் தான் ஒருத்தர் முங்கி செத்து போனேன் அப்படிமாங்க. செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனோம்னா அந்த பக்கம் போகாத, ரயிலில் அடிபட்ட மூணு பேர் அங்கேயே திருறாங்க அப்படிமாங்க. அதே மாதிரி தூக்கு போட்டு செத்த அந்த மரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் யாரும் பார்த்துருக்காங்களா? இந்த பார்த்ததாக நமக்கு தெரியாது. இந்த சொல்லே பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அலகை அப்படின்னு ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறார். அதாவது ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு இல்லைன்னு சொல்லுப்பான், மறுப்பான், என்னமாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். என்ன நல்ல செய்தி சொன்னாலும் சரி, நிறுத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைப்பா நல்லா படிப்பான், என்ன படிப்பான், என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி சொல்லிகிட்டே இருப்பான் சில பேர். அப்போ இப்படி இருக்கவனை எதோடு வைத்து இந்த உலகம் கருதும் அப்படின்னா, பேயோடு வைத்து தான் கருதுவான். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையால் வைக்கப்படும் அப்படிங்கிறார். அலகைனா பேய். யார் எது சொன்னாலும் மறுத்து விதண்டாபாதம் பண்ணிக்கிட்டவனை பேயோடு சேர்த்து வச்சுருவாங்களாம். அவர் பேய் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாரோ இல்லையான்னு இல்லை, பேய் போன்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் நம்ம. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வைத்து கொண்டு கதைகள் எழுதப்படுகின்றன, இலக்கியங்கள் இருக்கின்றன, நாடகங்கள் நடிக்கப்படுகின்றன. எல்லாத்த காட்டிலும் சினிமா வந்து மிரட்டு மிரட்டு மிரட்டுது. இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சினிமாவும் சொல்லுது. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி டி எம் சுந்தரராஜனுடைய குரலில் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடான்னு அரசியல்குமரில் பாடுறதா பார்த்துருப்போம். அப்போ சிறு வயதில் இப்படி தான் நம்ம பயப்படுறது நமக்கு வழக்கம். இருள் தாண்டி போகிறப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்பாங்க. ஆனால் இது மூடநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு. ஒரு ஊரில் ஒருத்தன் பேயை நம்பலை அப்படின்னா, அப்போ பந்தயம் கட்டினாங்க அப்படின்னா, நீ நாளைக்கு இரவு 12 மணிக்கு ஊருக்கு வெளியில் இருக்கு.

0: நீ அந்த மரத்தில் போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துரு, நீ வந்துட்டேன்னா பேய் இல்லைன்னு அர்த்தம், வரலனா நீ பேயோட சேர்ந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. அவன் சரின்ட்டான். சரின்னு போய் என்ன பண்ணான், கரெக்டாக இரவு 12 மணிக்கு போய் அந்த மரத்தில் ஆணி அடித்தான். அடிச்சுட்டு திரும்பினான் பாருங்கள், அவன் சட்டையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே ரத்தம் கக்கி செத்து போனான். அந்த பக்கம் யாருமே போகல மறந்தான். அப்புறம் ஊரே சேர்ந்து போய் பார்த்தா பேய் அடிச்சுக்கணும் பிடிச்சி பேய் அடிச்சுக்கணும் பிடிச்சின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கான், பயத்தில் ஃபுல் கை சட்டை போட்டு திருப்பா போட்டிருக்கு, அந்த சட்டையோடு சேர்த்து ஆணி அடிச்சு விட்டான். அந்த ஆணி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துருந்துருக்கு, பேய் தான் இழுத்து பிடிச்சி இழுக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் என்னான்னா சடக்குனுங்கள விழுந்து நடந்து போயிட்டான். அப்போ பயமனும் பேய் தானே ஒழிப்போம் அப்படிம்பாரு பாரதி. பயம்தான் பேயாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். என்ன இருந்தாலும் பேயின்னு ஒன்று காலங்காலமாக சொல்லப்படுறதும், பின்னர் அந்த காஞ்சனை 1, 2, 3 முனி இந்த படம்லாம் வந்த பிறகு பேயினாலே சிரிப்பு காட்டக்கூடிய ஒன்றாகவும் மாற்றி விட்டாங்க. எப்படியாக இருந்தாலும் சரி, பேய் என்னும் குணம் இல்லாமல் இருந்தால் நல்லது. பேய் என்னும் அந்த மன நிம்மதியற்ற உயிர் சாந்தியடைந்தால் நல்லது என்று வேண்டிக் கொள்வோம். எல்லா மதங்கள்லேயும் உண்டுங்க, மறந்துடாதீங்க. பழைய டிராகுலா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வர்றப்போ விரட்டிக்கிட்டே வர்றப்போ அவன் சர்ச்சுக்குள்ளே ஓடிடுவான். இப்போ நம்முடைய படங்களில் மாரியம்மன் கோயிலுக்குள்ளே ஓடிடுவான், அங்கேருந்து சூளாயுதம் அப்படியே வந்துடும். இதே மாதிரி எல்லா மதங்கள்லையும் இருக்குது. அப்போ மனிதர்கள் இருளை கண்டு பயந்த போதெல்லாம் பேய் என்று நம்பியிருக்கிறார்கள். தீப்பட்டி வந்தபோது பேய் பயம் போச்சு அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா பொருத்தி பார்த்தா அது என்ன கண்டுபிடிச்சு போடலாம்ல, டார்ச் வந்த பிறகு கொஞ்சம் போச்சு அப்படிங்கிறாங்க. ஆக அறிவியல் வளர வளர இப்படியான ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கின்ற விஷயங்களை நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அறிவியலை வச்சுக்கிட்டே பேயை உருவாக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. பேய் இருக்கா இல்லையா பேய்ட்டு கேட்டு சொல்லுங்களேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசை தென் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: Students, listen carefully.
4: Salem-ல best arts and science college-னா நம்ம வைசியா college தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள college, autonomous அந்தஸ்து பெற்ற college. Students-க்கு campus interview offer-னு best-ஆ சொல்லிக்கிட்டே போலாம்.
5: Admission நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
8: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
9: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். அறிமுனையர்கள் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு

24:40 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24:40:31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிவு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இதோ அடுத்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகம் ஆகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த அமுதா இவங்க கேட்டிருக்காங்க பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு

0: എക്സൽ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ഓട്ടോണമസ്, കുമാരപാളയം. കോൾ 996-55-2399.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தருமபுரி கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 30 வரை நடைபெறுகிறது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இதுகுறித்த தகவல்களுக்கு 94-44-39-68-89 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக்கில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள் இந்நிகழ்ச்சி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் சரியாக
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: நாம இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி ஓடு தான், விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்கி தான், சோம்பல் முறிக்கு தான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்கு தான், முகத்தை கோணிக்கு தான், இவ்வளவும் பண்ணு தான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாய் விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோட கொஞ்சம் நேரம் விளையாடுது, அதுக்கப்புறம் கை கட்டை விரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பி

0: இது தாய் எழுந்திருச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷ் புஷுன்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி விடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார், குழந்தை வயத்தில் இருக்கும் பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா, வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்துதான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க, சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
5: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல் நிலையத்தில் நேரம் காலை 8:55. நேரலை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்த

வசந்தம் இன்றைய வானொலியில் வசந்தம் கொண்டு வருகிறது அழகு குட்டி செல்லம். நம்ம வீட்டு குட்டி செல்லங்களை அந்த நேரத்தில் பேச வைக்கலாங்க. இந்த பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் காரிமங்கலம் பகுதியிலிருந்து பாலாஜி இவங்க கேட்டிருக்காங்க தெகிடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: பாரதி, இந்த நாட்டின் விடுதலை பற்றி சதாசர்வ காலமும் சிந்தித்தவன் பெண்ணினத்தின் விடுதலையும் சமமாக சிந்தித்தான். பெண்ணினத்தின் விடுதலை இல்லாமல் தேச விடுதலை இல்லை, அது சமூக விடுதலையின் பங்களிப்பு என்று சொன்னான். அந்த நிலையில்தான் பாரதி சொல்வான், குழந்தை திருமணம் அவன் காலத்தில் நடைபெற்ற காலத்தில் குழந்தை திருமணம் கூடவே கூடாது என்றான். உரிய வயதில்தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். விரும்புகிற கணவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். திருமணம் வெற்றி பெறவில்லை என்றால் விவகாரத்து செய்து கொள்ளலாம் என்றான். விதவை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னான். பெண் ஆளுமை தேவை, பெண்ணுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தேவை என்றான். பெண் கல்வி, பெண் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு, பெண் திருமணத்தில் சுதந்திர சிந்தனை அனைத்தும் வேண்டும் என்று பாரதி சொன்னான். தேச விடுதலையோடு சமூகத்தின் விடுதலையில் பெண்ணினத்தின் விடுதலை பின்னி பிணைந்திருக்கிறது என்றான் பாரதி. பாடினான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னான். அதுதான் இன்றைக்கு நனவாக வேண்டும். அன்பு உயிர் பற்றி எழுந்து அன்னையாகும். பண்பு உயிர் பற்றி எழுந்தது தமக்கையானது. காதல் உயிர் பற்றி எழுந்தது வாழ்க்கை துணைவியானது. எல்லாம் ஓருருவாய் பெண்மையானது. பெண்மையே தாய்மையானது. தாய்மையே இறைமையானது.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
0: அழகு செல்லங்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். புல்லாங்குழலின் இசையும் யாழின் இசையும் மிக இனிமையானவை என்பார்கள். அதைவிட குழந்தைகளின் மழலை பேச்சு இனிமையிலும் இனிமை என்று சொல்லலாம். செவிமடுக்கும் இசையை விட மழலியின் கொஞ்சல் பேச்சு என்றும் இனிமைதான். அந்த வகையில் இன்றைய வானலில் வசந்தம் அழகு குட்டி செல்லம். அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் செல்ல குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த கதைகள், கவிதைகள், விடுகதைகள், பாடல்கள், இன்னும் பல திறமைகளோடு பங்கேற்க செய்யலாம். நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு, 2440 30 என்ற எண்ணோடு, 9486811025 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 2440 31 என்ற எண்ணோடு, 9486652025 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லம். இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை, வருக வணக்கம்.

0: இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். சுவாதி, சாப்பிட்டாச்சிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சொர்க்க குழம்பா? சரிம்மா சரிம்மா. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சிக்ஸ்த்து படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரிம்மா. நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? இன்ப தமிழ். அழகா சொல்லுங்களேன்.
1: தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்குனர். தமிழுக்கு நிலம் என்று பேர். இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இந்த தமிழ் நல்ல புகழ் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ். இந்த தமிழ் எங்கள் தமிழங்கள் அறிவுக்கு தோல். இந்த தமிழங்கள்
0: அழகா தமிழை பத்தி சிறப்பா சொல்லிருக்கீங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அழகு தமிழோட அழகான ஒரு குழந்தை வந்து சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க்யூ. எங்க பாப்பா பேசுறாளா?
0: குடுங்களேன். வணக்கம். உங்களோட பேர்மா? ஜீவிதா. ஜீவிதா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? என்னம்மா தேடுங்களா? மூணாவது வகுப்பு படிக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுறீங்க? இப்போதான் எழுந்திரிச்சிங்களா? சரிரா சரிரா. சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சரியே கேக்கலையடா. சரிம்மா, வேற என்ன தெரியும்? வேற என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? பாடல் பாடுவீங்களா? வாழ்த்துக்கள்மா. இனிப்பில் இனியும் குழந்தை வருக. வணக்கம். வணக்கம்.
1: என் பேர் தீனசுதீக்ஷா.
0: தீனசுதீக்ஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் படிக்கிறேன்.
0: அஞ்சாம் வகுப்பு படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறேன்.
0: சரி, நலமா இருங்க, நல்லா படிங்க, சரிங்களா? சரிங்க. இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அதுவா ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? எங்க வெளியில் போறீங்களா? எங்க போலான்னு
1: இருக்கீங்க?
0: ஓ, சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? சரி சரி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே சொந்த ஊர்ல, பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரே ஜாலி
1: தான்.
0: சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாட்டு சொல்ல போறீங்களா? விடுகதையா? சரி, விடுகதை சொல்லுங்களே, நானும்
1: தெரிஞ்சுக்கிறேன். சரி,
0: பதில் எல்லாம் சரிங்களா? என்ன பதில்மா?
1: கேள்வி என்ன? கேள்வி
0: பொழுது நேரம் என்ன? சரி சரிடா, வேற என்ன சொல்ல போறீங்க? இன்னொரு விடுக்காதியா?
1: உங்களுக்கு ஒரு பை தராங்க.
0: எனக்கு ஒரு பை தராங்க.
1: அந்த பை ஃபுல்லா நம்பி இருக்கு.
0: யார் குடுக்குறீங்க? நீங்க குடுக்குறீங்களா? யார் குடுக்குறாங்க பை?
1: நான் தரேன்.
0: சரி, நீங்க குடுக்குறீங்க.
1: அந்த பை நம்பி இருக்கு. நீங்க இன்னொன்னு ஏதாவது போடணும்னா நீங்க என்ன போடுவீங்க?
0: வேற ஒரு பை எடுப்பேன்.
1: தவறான பதில்.
0: அதுக்கு என்ன சரியான பதில் சொல்லுங்களேன்.
1: ஓட்டை போடுறேன்.

0: ஓட்ட போட்டுருவீங்களா? ஓ, கொட்ட கொட்ட நிரம்பிட்டே இருக்கும் அப்படின்னுங்களே. சரி, சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நல்ல பாடல் பாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்களே அம்மா. பாடல் பாடுறீங்களா? பாடுங்களே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. நீங்க படம் பாக்குற பழக்கம் இருக்குங்களா?
1: பாடுங்களேன்.
0: சிறப்பா பாடிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.
0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தை

0: The Cauvery Educational Institutions, Mecheri, Salem. Contact 952493615.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் தாய்மார்களும் பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகள் இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் குழந்தைகளை சொட்டு மருந்து விட்டு செல்லலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர்
5: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இன்றைய வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை வருக. வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
7: முகுந்தன்.
1: எங்கிருந்து பேசுறீங்க?
7: பாலக்கோடுல
1: இருந்து. முகுந்தன், என்ன படிக்கிறீங்க?
7: இ
1: செக்ஷனோட படிக்கிறீங்களா? சரிடா. சரி, காலையில் சாப்பிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கா? 9 மேல ஆயிடுச்சு. பசிக்கலையா? ஆர்வமா இருக்கீங்க? நல்லா பாடி இருக்கீங்க. சரிடா, ட்ரெயின் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ட்ரெயின் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி வேகமா வந்து சொல்லிட்டு போறீங்க பாடல. ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: ரீ சரி சரி சரி சா ரீ சரி.

0: பசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: Students, listen carefully.
3: Salem la best arts and science college na nama Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
12: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ, எம்டெக், டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
2: Students, listen carefully.
3: Salem la best arts and science college na nama Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
13: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
14: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
13: செம்ம டேஸ்ட்,
14: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: வானவில்லின் வண்ணமாய், வார்த்தையில்லா மௌனமாய், பூவில் சேர்ந்த தேனாய், புன்னகை செய்யும் பூவாய், மனதில் மகிழ்ச்சியாய் நிலைத்திருக்கும் செல்ல குழந்தைகள் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் செல்ல குழந்தை, வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து? கார்த்தியாயினி. எங்கிருந்து பேசுறீங்க? பாலக்கோடுல இருந்து பேசுறீங்களா? சரிங்கம்மா. சரி, நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, என்ன தகவலோட வந்திருக்கீங்க? பாடல் போட போறீங்களா, கவிதை சொல்ல போறீங்களா?
15: பாடல்.
7: பாடல் பாடுங்களே.
15: பாப்பா பாட்டு.
7: ம்.
15: தமிழ் தமிழ் பாப்பா, அதுதானே தமிழாகும் பாப்பா, தமிழ் தமிழ் சென்று சொன்னால் பாப்பா தமிழா.

0: பொம் ஏறி வாய்ப்பாப்பா.
1: பாப்பாவை பத்தி யாரும் பாடியிருக்காங்க?
0: குழந்தை.
1: குழந்தைய பத்தி ஒரு குழந்தை சிறப்பான பாடல் பாடியிருக்கீங்க. சரிம்மா, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, தம்பி.
1: தம்பி பேரு
0: முகுந்தன்.
1: தம்பி ரொம்ப பிடிக்குங்களா? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? சரிம்மா. சரி, வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளோதானா? நான் நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சொல்லாம போறீங்களே. கதைகள்லாம் தெரியுங்களா? குட்டி குட்டி கதைகளெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்களா? கதை தெரியுமா? கதையெல்லாம் யார் சொல்லுவாங்க? அம்மா சொல்லுவாங்களா, பாட்டி சொல்லுவாங்களா?
0: அம்மா சொல்லுவாங்க, பாட்டியே சொல்லுவாங்க.
1: ரெண்டு பேர்ல யார் சொல்றது நல்லா இருக்கும்? ரெண்டு பேர் சொல்றதா நல்லா இருக்குங்களா? விட்டு கொடுக்காம இருக்கீங்க. சரிம்மா, என்ன கதை சொல்ல போறீங்க?
0: காக்கா கதை.
1: சொல்லுங்களேன்.
0: ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சு, சாகமா இருந்துச்சு. அது அங்க இங்க சுத்துச்சா. ஒரு மரத்தடியில பானை இருந்துச்சா. அதுக்குள்ள கம்மியா தண்ணி இருந்துச்சு. அதனால பக்கத்துல கல் இருந்துச்சு. அந்த காக்கா எடுத்து அந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டு குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து குடிச்சு.
1: அவ்வளவுதானா? இந்த கதையில இருந்து என்னமா தெரிஞ்சுக்கினீங்க? நம்மளுக்கு கிடைச்சினா மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து விடாமுயற்சியோட ஒரு செயலை செஞ்சோமா கண்டிப்பாக வெற்றின்ற ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: இனிப்பில் இணையும் செல்ல குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து? பூவரசன். எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்துமா? சந்திரப்பட்டியில இருந்து பேசுறீங்களா? ஒரு டைம் கேட்டாதான் சத்தமா பதில் வருங்களா, இல்ல கோபம் ஆயிட்டீங்களா? சரிம்மா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? ஒன்னாவது படிக்கிறீங்களா? நான் ஏதோ ரெண்டாவது படிக்கிறீங்கன்னு நினைச்சம்மா. சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு தான் சொல்லுவீங்களா? என்ன பாட்டு? புத்தகத்துல இருக்கிற பாட்டுங்களா?
0: பாடுங்களேன்.
1: சரிம்மா, யாரு சொல்லி கொடுத்தாங்க? அப்படிங்களா? சரிம்மா, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, தாத்தா, சித்தப்பா,
1: எல்லாரும் இருக்காங்களா?
0: அம்மா.
1: சரிம்மா. தம்பி. எல்லாருமே இருக்காங்க. யாரு கூட நிறைய விளையாடுவீங்க? ஃப்ரெண்டு கூட தான் விளையாடுவீங்களா? நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் விளையாடுவேன். நீங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடுறீங்க. எவ்வளோ நேரத்துக்கு விளையாட போவீங்க? ஒம்பது மணிக்கு. ஒம்பது மணி தாண்டிடுச்சு, விளையாடிட்டு வந்து பேசுகிறீங்களா? சரிம்மா, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சௌமியா. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு சொல்ல போறீங்களா? என்ன மாதிரி பாட்டு? மறந்துட்டீங்களா? தெரியுங்களா? சரி.

0: பாடுங்களேன்.
1: மழை மழை அடுத்து அடுத்து
0: மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்கள் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9996552399.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: LN College of Pharmacy D-Farm B-Farmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. வாட்ஸ்அப் மூலம் விருப்ப பாடலை தனது குரல் பதிவின் மூலம் கேட்டிடும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. ஆனந்தத்தில் நீ தரும் அன்புக்கு சேகரிக்க இடமில்லை இந்த உலகத்தில். மொத்த அழகையும் அன்பையும் உன்னுள் வைத்துள்ளா உன்னை அறியாமல். அந்த வகையில் செல்ல குழந்தைகள் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை, வருக வணக்கம்.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் தாய்மார்களும் பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகளை இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் குழந்தைகளை சொட்டு மருந்து விட்டு செல்லலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: LN காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட்.

0: பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில் நிறைய செல்ல குழந்தைகள் அழகான கவிதைகள், பாடல்கள், குட்டி கதைகள், விடுகதைகள் எல்லாம் வந்து சிறப்பாக சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை, வருக வணக்கம்.

இன்றைய வானொலியில் வசந்தம் அழகு கூட்டி செல்லும். வண்ணமான வாழ்வில் அழகான ஓவியமாக வளம் வந்து கொண்டிருக்கும் அழகு செல்லங்கள் அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் செல்ல குழந்தை வருக வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இன்றைய அழகு குட்டி செல்லம் இந்த ஒரு மணி நேரம் சிறப்பாக வளம் வந்தது. நிறைய குட்டி செல்லங்கள் சிறப்பான கவிதைகளையும் பாடல்களையும் விடுகதைகளும் சிறப்பாக தன்னுடைய மழலை மொழி மாறாமல் சிறப்பாக நிகழ்ச்சியில் பங்கு கொண்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 10:01. இனி கேட்கலாம்
3: நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
4: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடி வார்த்தைகளின்றி

0: அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. ஒரு மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம். எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: வணக்கம் நேயர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 40 30 அப்படிங்கிற

0: வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: வணக்கம். முருகானந்தபுரம், சக்திவேல், தருமபுரி மாவட்டம். எனக்கு பிடித்த பாடல் தொல்லாத மனம் தொல்லமிலிருந்து மேகமாய் வந்து போகிறேன். பாடல் விளையாட்டு நன்றி, வணக்கம்.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி.

0: நிலையத்தில் நேரம் 10:11. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் குரல் பதிவு செய்து கேட்க 0343-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டெய்லர். படம் தாவணி கனவுகள், பாடல் ஒரு நாயகன் உதயமாகிறார்.

0: ഉച്ചം കൂടി വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ബിഇ ബിടെക് ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റ സയൻസ് സൈബർ സെക്യൂരിറ്റി എംഇ എം ടെക്കിൽ ഡിസൈൻ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റ സയൻസ് എംസിഎ എംബിഎ പോണ്ട പാഠപരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപെട്ടു കൊണ്ടിരിക്കുന്നത്. മുതലാം ആണ്ട് മുതലേ എംഎൻസി കമ്പനികളിൽ ചേരവും ഇംഗ്ലീഷ് ഫ്ലുവൻസിക്കും സിവിൽ സർവീസസ് തേർവുകളിൽ വെറ്റി പെറവും പേഴ്സണാലിറ്റി മേമ്പടവും സിറപ്പ് പരീക്ഷകൾ വഴങ്ങപ്പെടുകിട്ടുണ്ട്. ഉയർ മതിപ്പൻ പെട്ട മാണവർക്കും മറ്റും തേവയാണ് തകുതിയുടെ മാണവർക്ക് സിറപ്പ് സ്കോളർഷിപ്പ് വസതിയും ഉണ്ട്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை சேலம்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேரிலே இன்று 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பூமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: தர்மபுரி பண்பலை காலை வணக்கம், மேச்சேரில் அம்மா பேசுகிறேன். எனக்கு ஒரு பாடல் வேண்டும். மூவி நேம் ஈசன்,

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
0: தி

0: and Science College, Colleges of Education, Pharmacy College, Physiotherapy College, Nursing College and Institute of Health Science என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் தாய்மார்களும் பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகளை சொட்டு மருந்து விட்டு செல்லலாம். இத்தகவலை தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: தர்மபுரி பண்பலை 102.5 தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
13: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
15: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர

0: உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
10: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
11: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
12: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
13: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள், பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற, மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
12: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமாக இருக்கு?
13: இங்கே நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்பை மட்டும்தான் பார்க்குறோம், மனசை பார்க்குறோமா இல்லை, உயிரை பார்க்குறோமா இல்லை. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட 2 விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம் மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடம்பும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய

0: உட்பொருளாகும்.
1: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
0: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள். அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால், அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும்போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்தது தான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தையெல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும், பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தாதான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசிக் கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப் டப் என்று அடித்துக் கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேலாக ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகசகராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இணைநீர் சுரப்பிகள் என்ற 7 சுரப்பிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரீனல், தைமஸ் என்ற அந்த இணைநீர் சுரப்பிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல், சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை

0: செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஓட்டம் பெறும், அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்போ வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்க சொல்றத வந்து ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது?
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தையை வெளிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு இது அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தானிருந்தானே என்று நீங்களே தெய்வமாகக்கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர் 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை

0: வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தர்மபுரி கிளை அலுவலகத்தில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 30 வரை நடைபெறுகிறது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இதுகுறித்த தகவல்களுக்கு 9444-39-68-89 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். நேரிலே இன்று பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் 10:50. தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு செவிச்சுவையாம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா,

மீன் முட்டை தோசை. இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல எடுத்து வச்சுக்கலாமா? மீன் 150 கிராம், உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 1, மிளகுதூள் கொஞ்சம், முட்டை 4,

0: தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இப்ப என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அடுத்தது இதை எப்படி செய்யலான்னு கேட்கலாமா? முதல்ல மீன் நல்லா வேக வச்சு, மீன் வெந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நீக்கிட்டு மீனை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கை நல்லா துருவி தண்ணீரில் அலசி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டைகளை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், வேக வச்சிருக்கிற மீன், உருளைக்கிழங்கு, அது கூட மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கிடணும். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னா, அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு, தோசைக்கல் நல்லா சூடேறியதும் அதில் எண்ணெயை ஊற்றி தோசையாக ஊற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்திலே எளிமையான அதுவும் சுவையான மீன் முட்டை தோசை ரெடிங்க. அவ்வளோதாங்க, இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும், ஒமேகா 3 சக்தி கிடைக்கும், மூளை வளர்ச்சிக்கும் நல்லது. என்ன நேயர்களே, இந்த எளிமையான மீன் முட்டை தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எளிமையான மீன் முட்டை தோசை ரெசிபியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சன்ஷோதக் மற்றும் ஐஎன்எஸ் அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது.

இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல,

அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட

நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு

நட்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்மகமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு

அவர்களுக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்படத் தொடங்கிவிடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின். மழை நீரை சேமி

0: ஓய்வியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: இதுவரை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மன் கி பாத் நிகழ்வின் தமிழாக்கமான மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: மலரும் மொட்டுக்கள்,
7: மலரும் மொட்டுக்கள், அழகு மெட்டுக்கள்.
6: பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி
8: இன்று தருமபுரி மாவட்டம் நலம்பள்ளி ஒன்றியம் பூமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நம் தாய்மொழி தமிழ் மொழி, அன்னை மொழி அன்பு மொழி, அறிவை தரும் மொழி, இப்படி பல சிறப்புகளை சொல்லிட்டே போலாம் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு. தமிழின் இனிமை என்ற பாடலை பாட வருகிறார்கள் 5வது வகுப்பு மாணவிகள் விஷ்ணு பிரியா, நித்யா.

0: சுவையும் மணிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிய நீரும் இனியனை என்பே எனும் தமிழே என் உயிர் என்பே கண்டேன் புரட்சி கன்வியர் பாரதிதாசன்.
1: அடுத்ததா திருவிழானா இது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாவிளக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, முளைப்பாரி தான். நிகழ்ச்சியில் அடுத்ததா முளைப்பாரி பாடல், மூதுரை பாட்டு இதெல்லாம் பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் யோக தர்ஷினி, ரோஸ்மி ஆகியோர்.

மரத்தை இரண்டு எடுத்து சுளை சுளையாய் முறிச்சு வச்சு மாட்டாந்தோல் இருந்து மாட்டெழுவ அள்ளி வந்து நானே நானே தன தன நானே நானே ஆட்டாந்தோல் திறந்து ஆட்டெழுவ அள்ளி

0: காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளை பாரி போடுங்கம்மா, முளை பாரி போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா, வயலாரே ஒரு குலவை தன்னானே நானே தன்னானே நானே நானே
1: அடுத்ததா அன்னை தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அன்னையாக பாவித்து பாடல் பாட வராங்க நான்காம் வகுப்பு மாணவிகள் காருண்யா, தேவதர்ஷன் ஆகியோர்.
2: அன்னை தமிழே எண்ணாவில் கலந்தவளே, எண்ணெய் வளர்ப்பவளே, எண்ணீர் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகின் பிறப்படுத்தி சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனதே புகழ சொல்ல முடியலையே நான் காமராசன்.

0: நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய தாய்நாட்டிற்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. செந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுடைய நாவும் இனிக்கும், முகமும் மலரும். அடுத்ததாக செந்தமிழ் நாடு பாடல் பாட வராங்க 4ஆம் வகுப்பு மாணவர் அரி பிரசாந்த், மாணவி சுஸ்மிதா ஆகியோர்.
1: செந்தமிழ் நாடு என்ன போதினிலே, என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையார் நாடு என்ற பேச்சினிலே, ஒரு சத்தி பிறக்குது மூச்சினில், காவேரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டது ஒரு வையை பொருணை நதி, யானோ மேவி ஆறு பழவோடத்தில் மேனி செழித்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்கள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையிலும் சில பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படித்த தமிழ்நாடு, சுப்பிரமணிய பாரதி.

0: அடுத்ததான் ஒரு ஸ்டோரி. நிறைய கதைகளை கேட்டிருப்போம், காக்கா கதை, குருவி கதைன்னு. ஆனால் இங்கே காட்டில் ஒரு போட்டி நடக்குது, யார் தலைவர், எந்த பண்புகள்லாம் இருந்தால் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை பற்றின ஸ்டோரி சொல்ல வராங்க 4வது வகுப்பு மாணவர் தேவ பிரசாத்.
1: அது ஒரு காடு.

0: அதன் தலைவர் புலி எல்லாரையும் அது அதிகாரம் செய்து வந்தது. காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம்? காட்டின் தலைவர் நான், என்னை கண்டால் பயமில்லையா? நான் அதற்கு பயப்பட வேண்டும் தலைவர் என்றார். அதனால் என்ன, நீங்கள் பயமுற்றிருக்கிறீர்கள், உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள் தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். தலைவர் என்றால் மரியாதையும் அன்புதான் வர வேண்டும். உங்களை வெறுக்கிறார்கள், வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள். ஓ, அப்படியா? என்னை எல்லாருக்கும் தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை உங்கள் முதுகில் ஏற்றி செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள். பயப்படாதீர்கள், உங்கள் குறைகளை கேட்க வந்திருக்கிறேன். இது என்ன மாற்றம்? நம்ப முடியவில்லையே. முயற்சித்து கொண்டு மகிழ்ச்சியாக வருகிறதே, நம்புங்கள். தலைவர் நம்மீது அன்போடு இருக்கிறார். உண்மைதானா? இதைத்தான் எதிர்பார்த்தோம். இந்த காடு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதற்கு காரணம் நீங்களும் தான். காரணம், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டீர்கள். இப்போதுள்ள வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கம் போடுகிறது முயல்.
1: அடுத்ததான் உங்களுக்காக நிறைய பாட்டு இருக்குங்க. விண்மீன் கடை, வண்டர்ஃபுல் ட்ரீ அப்படின்ட்டு ஒரு போயம், நல்வழி பாடல், லிட்டில் டாக்டர் சாங்கு, இதெல்லாம் பாட வராங்க நான்காம் வகுப்பு மாணவிகள் காருண்யா, பூர்வஸ்ரீ, வித்யா ஆகியோர்.
2: மலை

0: Eat with that, say in the end.
1: அடுத்ததா நம்மளுடைய பாரதிதாசனை பத்தி சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி யோகதர்ஷினி.
2: பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்பிரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைந்து கொண்டார். இவர் பாடிய பிற்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது.
1: ஒரு சூப்பர் பாட்டுங்க, வெற்றி வேட்கை பாடல் கேட்போமா? பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி விஷ்ணு பிரியா.
3: வெற்றி வேங்கை தெல்லிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் காய்த்து சிறுமீன் சினையினோம் நுனிதே ஆயினோம் அண்ணல் யானை அணி தேர் புறவி ஆள்பெரு படையெழு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே அதிவீர ராமபாண்டியன். பாடல் பொருள்: பழைய மரத்திலுள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர் நிலையின் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும்போது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்படை குதிரைப்படை காலர்படை ஆகியவற்றோர் மன்னரும் மற்றவர்களும் சேர்ந்து நிற்க முடியும். அதுபோல நீங்களும் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும்.
1: அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு, என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுடைய குரல் தாங்க. அதே மாதிரி விலங்குகளுக்கும் சில தனி சிறப்புகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிறப்பு இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஓலி மரபு சொற்கள் சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி ரோஷ்மி.
4: குரங்கு அளவும் யானை பிளிரும் மயிலாகவும் புலி உறும்பும் ஆடு கத்தும் நாய் குறைக்கும் குயில் கூவும் ஆந்தை

0: அடுத்ததா கொழுக்கட்டை பாட்டுங்க. யாருக்கு தான் பிடிக்காது இந்த கொழுக்கட்டைய? பாடல் கேட்போமா? பாட வராங்க 4ஆம் வகுப்பு மாணவிகள் சுஸ்மிதா, வித்யா, மென்மொழி ஆகியோர்.
1: கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல அடுப்பு எரியலை?

0: அடுத்ததா ஒரு ரீட் போயமும் விண்மீன் சாங்குங்க கேட்போமா? பாட வராங்க மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் கிஷோர், தர்ஷன் ஆகியோர்.
1: Read, read, read a book, read a book every day. Learn, learn, learn your words as you laugh and play. Write, write, write the words, write them neat and round. Draw, draw, draw, paint, paint with fun around.

0: அடுத்ததாக நமக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப தெரிஞ்சது இந்த ஏபிசிடி இல்லையா? மொத்தமாக அந்த 26 எழுத்துக்களையும் பாடல் மூலமாக பாட வராங்க. வித்யாஸ்ரீ, பூர்வஸ்ரீ, காருண்யா, தேவதா, மென்மொழி, வித்யா ஆகியோர், கூடவே செந்தமிழ் பாட்டு, கத்திரிக்காய் பாட்டு இதெல்லாம் கூட பாடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு வருவோமா?
1: ஏ இஸ் பாபா, ப ப பா.

அடுத்ததான் நமக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்சது ரொம்ப தெரிஞ்சது இந்த ஏபிசிடிஸ் இல்லையா. மொத்தமாக அந்த 26 எழுத்துக்களையும் பாடல் மூலமாக பாட வராங்க. வித்யாஸ்ரீ, பூர்வஸ்ரீ, காருண்யா, தேவதா, மென்மொழி, வித்யா ஆகியோர் கூடவே செந்தமிழ் பாட்டு, கத்திரிக்காய் பாட்டு இதெல்லாம் கூட பாடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு வருவோமா?

0: கத்திரிக்காய் கொலை பிடிக்காய் கற்றுக் கொடுத்தது யாரு யாரு யாரு யாரு
1: அந்த பத்துச்சொருக்கு
0: பஞ்சு மிட்டாயை என்ன கொடுத்தது யாரு யாரு யாரு யாரு
1: மூடி வைக்கிறது
0: யாரு யாரு யாரு யாரு யாரு
1: அந்த வாசனையா
0: பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு யாரு

பாட்டு தான். ஆலமரப்பாட்டு, விண்மீன் பாட்டு இதெல்லாம் பாட வராங்க 3ஆம் வகுப்பு மாணவிகள் ரேணுகா தேவி, ஸ்ரீபிரியா, பிரதீமா, மாணவர்கள் மணிகண்டன், கார்த்திக் ஆகியோர்.

0: நம்ம எல்லாரும் ஒரு நாளாச்சும் யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி ரெக்கை நமக்கு கிடச்சிருந்தா நல்லாயிருக்குமே, நம்மளும் பறந்து மேலே மேலே போயிருக்கலாமே, வானத்தை ஒரு ரவுண்டு சுற்றி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பட்டாம்பூச்சிங்க பாடல் பாட வராங்க நான்காம் வகுப்பு மாணவிகள் கோதை ஸ்ரீ, தியா ஸ்ரீ, மென்மொழி ஆகியோர்.
1: பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா.

அடுத்ததாக நமக்காக சூப்பராக ஒரு வெல்கம் சாங்கு, வண்ணத்து பூச்சி சாங்கு, இதை எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து பாடுறாங்க, கேட்போமா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள்.
1: மலரும் மொட்டுக்கள், அழகும் மொட்டுக்கள்.
0: இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் பூமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்ஸ்வை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
2: சாத்தியம், இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: சாத்தியம், மேற்காசியாவிலே

0: இருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம்
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த

தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரிலிருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம்
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: டே ராமு, என்னடா பண்ற? இப்ப ஏன் அந்த லேப்டாப்ப தூக்கி குப்பையில போட போற?
3: அப்புறம் வீணா போன லேப்டாப்ப வச்சு வேற என்ன பண்ண சொல்ற? தலகாணிய வச்சு படுத்துக்குவா.
4: அட, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அப்ப வீட்டுல இருக்கிற டிவிய நான் தலகாணிய யூஸ் பண்ணி HD கலர் கலரா கனவு காண போறேன்.
2: நீ HD கனவு காணு, இல்ல சாட்டிலைட்ல கூட போய் கனவு காணு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. மின் கழிவுகளால எவ்வளோ பாதிப்பு உருவாகுது தெரியுமா?
5: என்னடா ராமு, இன்னும் அந்த பழைய போனு லேப்டாப் எல்லாம் குப்பையில போடாம வச்சிருக்க?
3: அட போனா, நான் குப்பையில தான் போட போனேன். அதுக்குள்ள இந்த குழலி தான். இது ஏதோ சொல்றான் நைனா.
5: என்னடா குழலிக்குன்னு நீ சொல்லு, நீ எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும்.
3: ஆமாமா, இவ பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி. எப்ப பார்த்தாலும் நைனா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ.
5: நீ அமைதியாயிரு, கொஞ்சம் நீ சொல்லுடா.
2: நைனா, இந்த மின்னணு சாதனங்களில் ஈயம், பாதரசம், ஆர்சனிக் இப்படி பல நச்சு ரசாயனங்கள் இருக்கு நைனா. அதை அப்படியே நம்ம குப்பையில் போட்டால் அது மண்ணையும் நீரையும் விஷமாக்கிடும்.
5: என்னடா கண்ணு சொல்கிற? அப்போ நாம் வேற என்ன தான் பண்ணுறது?
2: நைனா, உங்கள் காலத்தில் ஈயம் பித்தளை எல்லாம் பழசானா என்ன பண்ணுவீங்க?
5: என்ன பண்ணுவோம், பழைய சாதனங்களை போட்டு மறுசுழற்சி பண்ணி புதுசாக வாங்கிக்க வேண்டியது தான்.
2: அதே மாதிரி தான் நைனா இதுவும். இதுக்கு பேரு இவேஸ்ட் ரீசைக்ளிங். அதாவது பழுதடைந்த மின்னணு சாதனங்களை மறுசுழற்சி பண்றதுன்னு சொல்லுவாங்க. எளிமையா சொல்லணும்னா, மொபைல், லேப்டாப், சார்ஜர், பேட்டரி, டிவி, பிரிண்டரு எல்லாம் பழையதா ஆயிடுச்சுன்னா அதை சரியா மறுசுழற்சி பண்ணணும். இல்லைனா அந்த பேட்டரியில இருக்க லெட்டு, மெர்குரி, கேட்மியம் எல்லாம் நிலத்துக்கு போயிடும். நீங்க கூட பார்த்துருக்கலாம், சில இடத்துல குப்பமேட்டில் இருந்து தீ பரவும். அதுவும் இந்த இவேஸ்டில் இருக்க தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள்னால தான். அது மட்டும் இல்லை நைனா, இவேஸ்டில் காப்பர், சில்வர், தங்கம் போன்ற விஷயங்களும் இருக்குது.
5: அடடே, அப்படியா? இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம்?
2: நல்ல கேள்வி நைனா. இவேஸ்ட் வச்சு என்ன செய்யணும் தெரியுமா? பழைய கைபேசி, லேப்டாப்லாம் வேலை செய்கிற நிலையில் இருந்தால் அது தேவையான மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா, அரசு அங்கீகாரம் பெற்ற இவேஸ்ட் மறுசுழற்சி மையங்கள் இருக்கு, அங்க கொடுக்கலாம். கொடுத்தா அதுக்கு நமக்கு காசும் கிடைக்கும். அப்படியும் இல்லையா

0: புது மொபைல் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு பழைய ஃபோனுக்கு தள்ளுபடியில் சில சமயம் புது ஃபோனும் தருவாங்க, அப்படியும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளே ரிப்பேர் பண்ணி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். நைனா,
1: இப்போது புரியுதுடா கண்ணு. இப்போ நீ சொன்ன இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்னு சொன்னல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லு.
0: இதோ சொல்கிறேனைனா, நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்காங்க இல்லையா, அவங்க அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறைய இவேஸ்ட் சேகரிப்பு மையங்களை நிறுவியிருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி இடங்களில். நமக்கு பக்கமாக எங்கே இருக்குன்னு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தை வலைத்தளத்தில் தேடி பார்த்து அங்கே நம்மளோட இவேஸ்ட்டை கொடுக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னடா கண்ணு.
2: உனக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நான் இப்போ ஒத்துக்கிறேன்.
0: இப்போ வாச்சு தெரிஞ்சதே, அதுவரை சந்தோஷம்.
3: மின்னணு கழிவுகள் குப்பை அல்ல, மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துங்கள். மண் மற்றும் நீர் வளத்தை காப்பாற்றுங்கள்.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் தாய்மார்களும் பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகள் இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் குழந்தைகளை சொட்டு மருந்து விட்டு செல்லலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UIEGP திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 18 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். சிறப்பு பிரிவினருக்கு 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இணையதள முகவரி www.msmeonline.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 89 25 53 39 42 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
9: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.

0: rainwater must be saved. He said the momentum of Catch the Rain campaign should not slacken. In some other news, bilateral talks are underway between Prime Minister Narendra Modi and President of Seychelles, Patrick Hamani, in Victoria, the capital city of Seychelles. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. Earlier, he was given a guard of honour at the State House with President Hamani. Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. Later, he will attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. The security situation in West Asia has deteriorated sharply after the fragile US-Iran ceasefire effectively collapsed, with both sides launching fresh military strikes over the past several hours. US said it carried out airstrikes against 10 Iranian military targets near the Strait of Hormuz after accusing Tehran of attacking a commercial oil tanker with a drone. U.S. President Donald Trump warned that further violations could trigger a much broader military response. And Lionel Messi becomes the first to score in seventh consecutive FIFA World Cup match as Argentina beat Jordan 3-1 in his Group J finale today. It means Messi has been scoring at least one goal in each of his last seven World Cup matches he played. The Jordan goal was the seventh straight match in that scoring streak. Messi came off the bench to score from a free kick in the 80th minute, extending his men's World Cup record to 19 goals. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

கடிதவழி பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கீழ்மொரப்பூர் பறையப்பட்டி பகுதியைச் சார்ந்த எஸ் பிரியதர்ஷினி கேட்டிருக்கும் பாடல் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:18. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாலகோடு பகுதியைச் சார்ந்த அன்பு டைலர் கேட்டிருக்கும் பாடல் என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பொம்மலப்பட்டி பகுதியைச் சார்ந்த செல்வி கேட்டிருக்கும் பாடல் மணிரத்தினம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நேயர்கள், இனி கேட்கலாம்.
5: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மரிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். நேற்று வந்து இந்த பவுத்திரக்கட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஸ்ட்லா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சீல் கட்டியாக உருவாகுது, அந்த சீல் கட்டியிலிருந்து உடைந்தோ இல்லை மருத்துவர் மூலமாகவோ அந்த சீவை அகற்றும் போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அது வேர் ஃபார்ம் ஆகுது, அந்த வேர் வந்து எப்படி வந்து ஃபிஸ்ட்லாவாக ஃபார்ம் ஆகி தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி நான் விளாவரியாக பேசியிருந்தேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அந்த கிரிப்டோ கிளாண்டுலா டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நான் நிறைய பேசியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிவென்ஷனை பற்றி, அதாவது தடுப்பு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசலான்றது நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டேன். இதில் வந்து அந்த தடுப்புனாக்கா அது உள்ளே வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கிரான்ஸ் டிசீஸ்னாக்கா பெருங்குடல் பூராவுமே வந்து புண்ணாயிடுறது. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. அது வந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேன்சர் உள்ளே இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ஃபிஸ்லா மாதிரி வருது, செய்து பண்ணதுனாலும் இது ப்ரிவெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிபி அங்கே வரலாம், டிபி வந்து ஆசன வாய் பகுதியில் வரலாம். அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்களோட கிளைகளோடு வரும், செய்யும் பண்ணும். அது இருந்தாலும் ப்ரிவென்ஷன்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஆனால் ஆஸ்வச் பார்த்தீங்கன்னா இது மூணுமே சேர்த்துனாலுமே ஒரு 5% இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் மொத்தமே வந்து வரும். மீதி 90-95% வந்து நாம் வந்து அந்த இடங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம், மலச்சிக்கல் வராத எவ்வளோ தூரம் பார்க்குறோம், கொழுப்பு சத்து இருக்கிற பொருட்களை வந்து, அதாவது நல்ல கொழுப்பு இல்லாத கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை உட்கொள்கிறோம், இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணிகளாக வந்து அமையுதுன்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த எண்ணெயில், அதாவது எண்ணெயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அதில் செய்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்போஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயுமே வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவில். அதுக்கு என்ன பண்ணணும் செய்யணுன்னாக்க, முடிஞ்சளவு வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையே இருக்காது.

0: போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு ரெண்டு பக்கெட் மூணு பக்கெட் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழிவு நல்லா அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடப்படாத ஒரு சோப்பு ஒன்று வாங்கி, ஒரு ஹமாம் டெட்டால் இந்த மாதிரி எண்ணெய் பேஸ் இல்லாத சோப்புகளை வாங்கி நல்லா அந்த ஆசன வயல் பகுதிகளை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதாவது பப்ளிக் டாய்லெட் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னால் பப்ளிக் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசன வயல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து குறையும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வராத பார்க்கறது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே வந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து ஒரு சீல் கட்டியாக மாறி அது வந்து பவுத்திரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்துன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பப்ளிக் டாய்லெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலச்சிக்கல் வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது மூணு பண்ணோம்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன், இந்த பௌத்திரம், இந்த ஆப்சஸ், அதாவது சீல் கட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் விளாவரியாக பேசுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:36. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அனுமந்தபுரம் பகுதியைச் சார்ந்த எஸ் தமிழரசன் கேட்டிருக்கும் பாடல் பொற்காலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நாமக்கல் மங்களாபுரம் பகுதியைச் சார்ந்த ராஜசேகர் கேட்டிருக்கும் பாடல் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இன்னும் சில நொடிகளில் மாநிலச் செய்திகள்.

ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று

0: இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து இளஞ்செழியன்.

0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை, வடக்கு தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மராத்வாடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகள் உட்பட்ட ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.

0: மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
7: ஐயா வணக்கங்க.
8: வணக்கம்.
7: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம்.
8: என்னுடைய பெயர் ஜா இராகவன். உதவி தொடக்க கல்வி அலுவலரா பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
7: என்ன ஊர்ல?
8: சீர்காழியில கடைசியா இருந்த ஊரு. அதுக்கு முன்னாடி காட்டு மன்னார் கோயில், அதற்கு முன்பு திருச்சி, அதற்கு முன்பெல்லாம் ஆசிரியராகவே இருந்தேன்.
7: சொந்த ஊரு
8: சிதம்பரமே தான். அங்க இருந்து கொண்டு தமிழ் பணியும் இறை பணியும் செய்கிறேன். இதை தவிர சுற்றுலாக்கள் நடத்தி வருகிறேன்.
7: சுற்றுலா
8: திருவள்ளுவர் துணையினால காசிக்கே ஒரு 300 தடவை போயிருக்கேன்.
7: 300 தடவையா?
8: இப்ப கூட பண்டரிபுரம் சீரடி எல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வர்றேன். நானும் நண்பர்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போகுதுன்னு என்னுடைய பழக்கம். குறைந்த கட்டணத்துல சிறப்பா செய்தேன்.
7: இறைப்பணி அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான கோயில்கள், அதாவது சுற்றுலா அழைச்சிட்டு போறது, இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கீங்க இப்போதைக்கு. ஆனா நீங்க ஆசிரியர் பணி, தலைமை ஆசிரியரா இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து
8: உதவி தொடக்க கல்வி அலுவலர்
7: அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறது திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும். இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு திருஞான சம்பந்தர் சம்பந்தமா சில செய்திகள் அவங்க கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
8: திருஞான சம்பந்தர் சீர்காழியில அவதரித்தவர். அவர் 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்னு 4 பேர். அவர்களுக்கு சமய குறவர்கள் பேர். அதுல முதன்மையானவர் ஞான சம்பந்தர். பொதுவா 4 பேர் போன வழியில போங்க அப்படின்னு பொதுவா கிராமத்துல சொல்லுவாங்க. ரோட்ல போற 4 பேர் வழி இல்லைங்க. இந்த

0: அந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேர் எந்த மார்க்கத்தை காட்டினாங்களோ அந்த மார்க்கத்தில் நாம் நடந்து போகணும், அந்த பாதையில் நாம் வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில் திருஞான சம்பந்தர் ஆற்றிய தமிழ் பணி, அவர் செய்த புரட்சிகள், சமுதாய சாதனைகள் இவைகள்லாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் என்றுதான் வந்திருக்கோங்க.
1: இப்ப அவருடைய முதல் பாடல் அந்த தோடுடைய செவியும், அந்த பாடல் அதனுடைய பொருள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை சொல்லுங்களேன்.
0: பொதுவாகவே எல்லாருமே இறை வணக்கம்னு பாடுவாங்க, அதுல கணபதியே பொதுவா பாடுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் இறை வணக்கம்னு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், நேரடியாக கணபதினு இருக்காரு. வாதாபி கணபதி அப்படின்னு பிறகு 1000 வருடங்களாதான் கணபதி பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருளாளர்கள் ஞான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள் அவர்கள். ஆகையினால பால் கொடுத்திருக்கார் ஞான சம்பந்தருக்கு, ஞான பால் பார்வதி கொடுக்க ஞானத்தை குழைத்திருக்கிறார் சிவபெருமான். அந்த பாலை தான் இப்பொழுது பார்வதி கொடுத்தாங்க அந்த அம்மா. திருமுலைப்பால் கண்டவர்களுக்கு, திருமுலைப்பால் உண்டவர்களுக்கு மறுமுலைப்பால் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஞான சம்பந்தர் திருமுலைப்பால் சாப்பிட்டாரு, நமக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்கு. அவர் பாடிய தேவாரத்தை நாம் திரும்ப பாடினால் நாமும் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்களாகத்தான் கருதப்படும்,
1: இந்த உணர்வு நமக்கும் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த முதல் பாடலுக்கு வந்துருங்களேன்.
0: அருமையான பாடல்ங்கிறது, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன்மதி சூடி, காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல்கள். அதுல சிவபெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த நடனத்தை பத்தி எல்லாம் அதுல சொல்றாருங்க. இறைவன் 5 தொழில் செய்கிறார், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பாட்டுல 5 இருக்கு. எப்படின்னா, விடை ஏறுதல் தோற்றம், தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார், சாபம் வந்து போச்சு, 15 கலைகளாக தேய வேண்டும் என்று தட்சன் சாபம். கடைசி கலைக்கு முன்னாடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தார், அடைக்கலம் புகுந்தவரை காபந்து செய்து அவரை உயர்த்தி காட்டிய பெருமான், அதனால காபந்து செய். அழித்தல், இந்த உலகத்தில் தோற்றமும் இருக்கணுங்க, வாழ்வும் இருக்கணும், அழிவும் இருக்கணும். என்ன இந்த ஜெனரேஷன் ஒண்ணு வேணுமே, அதனால அழித்து காட்டுகிறார். யாத இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் முடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பலாகத்தான் கடைசியில போகணும் என்பதற்காக காடுடைய சுழலை பொடி பூசி, அதனா காடுடைய சுழல்னா சுடுகாடுன்னு அர்த்தம். பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்றார். உள்ளம் கவர் கள்வன் மறைத்தல் தொழில், எப்பொழுதும் மனிதனுக்கு மறதி இருக்கக்கூடாது, மறைத்தல் தொழில் இருக்கணும். எப்படின்னா, வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, இருந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்வு செயல்படுமா, நடக்காது. 10 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு நிகழ்வு நடந்தது, வேண்டாம். ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்ட முன்னாடி உணவு நமக்கு ஞாபகம் இருக்காது, 5 நாளைக்கு முன்னாடி உடுத்திய உடை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா மறந்துதான் ஆகணும், அத்தனையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம். பொதுவா துக்கத்தை மறக்கணும், அதனால மறைத்தல் தொழில செய்யறார். அப்புறம் அருள் செய்த, அருள் செய்கிறார். பாருங்க, இந்த உடம்புல ஒரு கண்ணு செய்யற வேலையை ஒரு காது செய்யாது, காது செய்யற வேலையை மூக்கு நாக்கு செய்யாது, அதது வேலையை அதது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அருள்தல் அர்த்தம். இப்படி 5 வேலைகளையும் காட்டக்கூடியது இது. அதோட மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெள்ளையா காட்டுறாரு பாருங்க. இந்த விப்சியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வானவில்
1: நிறங்கள்,
0: அந்த 7 சுத்தனா என்ன வரும், வெண்மை தான் வரும். இந்த காத்தாடிய சுத்தனா அப்படி வர்ற மாதிரி அந்த 7 நிறத்தையும் ஒன்னாக்கினா வெண்மை வரும். அது மாதிரி தோடு அது வெண்மையா இருக்கு. அப்புறம் விடை, விடைன்னா ரிஷபம், ரிஷபம்னா காளை மாடு, வெள்ளை காளை மாடு தான் அவர் வச்சிருப்பார், அது வெள்ளையா இருக்கு. மதி, அவர் சந்திரன் சூடி இருக்காரு, அது வெள்ளையா தான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி,
1: அந்த பொடியும் வெள்ளையா தான் இருக்கு,
0: வெள்ளையா இருக்கு. என் உள்ளமும் வெள்ளை தாங்க, அதனாலதான் என் உள்ளத்துக்குள்ள சுவாமி வந்தார். கள்ள உள்ளத்துல அவர் வருவாரா, நல்ல உள்ளத்துல அவர் வருவார் என்பது மாதிரி எல்லாம் வெண்மையாவே படைச்சிருக்கிற உயர்ந்த பாடல். அதை எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.
1: திருஞான சம்பந்தர் அடிப்படையான சில விஷயங்கள், அவர் பாடின முதல் பாடல், அது பற்றின செய்திகள் நிறைய சொன்னீங்க. இப்ப அடுத்து என்னன்னா, இயற்கை வர்ண

0: ஐயா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக நுட்பமா கையாண்டிருக்காரு திருஞான சம்பந்தர். அதுக்கு சில சான்றுகளோட நீங்க செய்திகளை நேயர்களுக்கு சொல்லணும்.
1: வாழ்வு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இயற்கையோடு இயந்து வாழணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, பகல்ல நம்ம எல்லாம் உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். இப்போ மாறி இருக்குங்கிறதெல்லாம் வேற, இது இயற்கை. உலகத்துல இருக்கிற பறவை இனங்கள் எல்லாம் இரவுல போய் அங்கங்க ஒடுங்கிடுது, பகல்ல போய் பறந்து சாப்பிடுது. மிருகங்களும் அப்படித்தான் இருக்கு, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கா இல்லைங்களா? அது போல இயற்கையோடு இயந்த வாழ்வு இருந்தால் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் எங்க தெரியுங்களா குளிக்கணும், ஆறு குளம் ஏரி அருவி இது மாதிரியான நீர்நிலைகள்ல போய் குளிக்கணுங்க, அப்பதான் மூழ்கி குளிக்க முடியும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி ஆகும். நாம இப்ப எல்லாம் எங்க தெரியுமா குளிக்கிறோம், பாத்ரூம்ல குளிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன, குளியல் பேர்லீங்க, பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவிக்கிறோம் உடம்ப. உண்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும்.
0: இல்ல இல்ல, நீங்க சொன்னப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஒண்ணு இருக்குது.
1: ஆமா,
0: ஆனா நீங்க இயற்கையோடு இயந்து வாழ்றது.
1: ஆமா,
0: இது ரெண்டுக்கும் உள்ள பொருளே இப்ப நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு.
1: அதனால ஞான சம்பந்தர் முதல்ல சீர்காழியில பாடின தோடுடைய சிவையனுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போற, நடந்து போறாருங்க. நடந்து போகும்போது பக்கத்துல அப்பா பாக்குற, சின்ன குழந்தை நடக்க கூடாதுன்னு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு பையனை போற. போகும்போது சுவாமியே நினைச்சுக்கிட்டு போறதா கையை தட்டிக்கிட்டே போறாரு. இப்படி தாளக்கட்டு, சின்ன வயசுலயே தாளம் போடணுங்கிற எண்ணம் வந்து போச்சு ஞானசம்பந்தர் சுவாமிக்கு. அந்த பாட்டை பாடுற பாருங்க, அதுல எவ்வளவு இயற்கை வர்ணனை இருக்கு பாருங்க. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோன்னு இந்த பாடல். இந்த பாடல்ல மடை இருக்கு, மடைன்னா வயல், வயல்
0: சார்ந்த பகுதி. அங்க எப்படி வாழம் இருக்கும்,
1: பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி போகுது, ஆறுல இருந்து முதல்ல குளத்துக்கு தண்ணி வரும், குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி வருது. அப்போ அந்த குளத்துல என்ன பண்ணுகிறார்கள், பெண்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. பெண்களுடைய கண்கள் மீனுக்கு சமானமா இருக்கும், கயல் வெடின்னு சொல்றோம். சில பேர் பேர் வச்சிருப்பாங்க கயல் வெடின்னு. அந்த பெண்களுடைய கண்களை பார்த்த குளத்துல இருந்த மீன்கள் பாக்குது, இந்த பெண்கள் அழகா இருக்காங்க, அந்த பெண்களை காட்டிலும் அவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆகா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, நம்ம விட அழகு பேர் அழகான இந்த கண்கள் இங்க இருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைச்சு குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் மடையில பாஞ்சு போச்சான். அதனாலதான் மடையில் வாழை பாய, எந்த மடையில் வாழை பாய, குளத்தில் இருந்த மீன்கள் அந்த மடையில் பாய அப்படிங்கிற. அப்ப குளிக்கும் போது ஆனந்தமா குளிக்கணுங்க, குடைந்து குடைந்து குளிக்கணும், குடையும் பொய்கை கோலக்காவல மகிழ்ச்சியா குளிக்கணுங்கிறார் ஞான சம்பந்தர். அப்ப என்ன கொடுத்திருக்காருங்க, நீர் வளமும் கடவுள் கொடுத்திருக்கார், நில வளமும் கடவுள் கொடுத்திருக்கார். ஆனா கடவுள் எப்படி இருக்கிறார், ரொம்ப எளியந்தமா இருக்கிறார். சடை பிறை சாம்பல் பூச்சு கீழ் உடை லங்கோடு சாதாரண கோவண ஆடை இதோடு எளிமையா இருக்காரு. ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னா, பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழணும். இது நம்ம சிவபெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். இது
0: இல்லாதவர் போல் வாழ வேண்டும்.
1: ஆமா, இருந்தும் இல்லாமை போல இருக்கணும். எளிய வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல,
0: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களேன்.
1: இயற்கையோடு இயந்த பாடல் திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நடத்தும், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம் வரும்போது எப்படி இருக்கும், புலனைந்தும் பொறி கலங்கி, புலன் வேற பொறி வேறங்க, கண்ணுங்கிறது பொறி, கண்ணால காணக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க அதுக்கு புலன் பேர். புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி உயிர் போகுது. அப்படி ஒரு நிலை காட்டுற, மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்துல என்னென்ன புலன்கள் என்னென்ன பொறிகள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு காட்டுறாருங்க ஞான சம்பந்த பெருமாள். காட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை காட்டுறார். அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த நேரத்துல அஞ்சேல் பயப்படாதே பயப்படாதேன்னு திருவையாறு சுவாமி அருள் புரிவாராம். மரண நேரத்திலும் அருள் புரியக்கூடிய சுவாமி என்று சொல்ல அந்த ஊர்ல

0: பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு வருவார்கள். நடந்து வர்றவங்க ஒரு கூட்டம், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுக்கெல்லாம் சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய 16 சோடசோ உபச்சாரங்கள்ல நடனமாடுதல் என்பதும் ஒரு வகையான அர்ப்பணம். வலம் வந்த மடவார்கள், அது இடமா போகணுதான், வலமா வரணுமா? கடிகாரம் எப்படி சுத்துதுங்க? வலமா தானே சுத்து, உலகமே வலமா தானே இயங்கிட்டு இருக்கு, நாமும் வலமா தான் போகணும். வலம் வந்த மடவார்கள் நடமாட நடமாட நடனம் ஆட முழவு அதிர, முழவுனா பக்கத்துல இருக்கிற மத்தளம் எல்லாம் கொட்ட,
1: அந்த இசைக்கருவியை ஒலிக்கிறாங்க
0: ஒலிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சில மந்திகள், பல மந்தி அந்த ஊர்லயே இருக்கிற மந்தி அதை பத்தி கவலைப்படல,
1: இது புது மந்திகள்,
0: புது மந்தி விருந்தாளியா வந்திருக்கிற மந்தி. சில மந்திகள் மழை என்று அஞ்சி மழை வர போகுதுன்னு நினைக்குது. ஏன் முழு வதறது இல்ல, அலமந்து பயப்பட்டு முகில் மரம் ஏறி, மரத்து மேல ஏறி முகில் பார்க்கும் திருவையாறே, அப்படியே அந்த மேகத்தை பார்க்கலாம், மழை வருமோ மழை வருமோ, இப்படி ஒரு இயற்கை வருதுங்க. ஞான சம்பந்தர் இயற்கையோடு இயந்து வாழக்கூடியவர், நம்மளை அப்படியே ஆழ்த்திருவர். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல்களை நாம் இப்போ சிந்தித்தோம்.
1: ஐயா பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வரீங்க, எனக்கு என்னன்னா ஞானசம்பந்தர் வந்து நோய் நீக்க பாடல் இதெல்லாம் கூட பாடியிருக்காரு, பாடினதுனால நோய் நீங்கிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம்.
0: ஆமாங்க,
1: இந்த மாதிரி செய்திகளையும் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: திருப்பாச்சலராச்சிரமத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போற போற உடனே அந்த ஊர்ல இருக்கிற மன்னன் கொல்லி மழவன்னு பேர், மழவன்ன ராஜா, அவர் வரவேற்கிறார் ஞானசம்பந்தர். வரவேற்று என் பெண்ணு ஒண்ணு இருக்குங்க, கோமா ஸ்டேஜ், முயலகன் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டாங்க, தீரல. தாங்கள் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்கள், இறைவன் அருள் பெற்றவர்கள், அதை எப்படியாவது இந்த குழந்தைய கொஞ்சம் வாழ வைங்களே என்று சொன்ன உடனே ஒரு பாடல் பாடி அருமையான அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறல வாழ வைக்கிறார், நோயை நீக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இது ஒருத்தருக்கு தான் நடந்தது, ஆனா கொடிமாட செங்குன்றூர் என்ற இடத்துல அடியார்களுக்கு நளிர் சுரம் வந்து போச்சு. நளிர் சுரம்னா குளிர் ஜுரம் வந்து போச்சுங்க. வந்து போன உடனே ஞானசம்பந்தர் அடியார்களுக்கு ஜுரம் வரலாமா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் வேண்டார். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தம்புரான் கழல் போத்ததும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை தீண்ட பெறாம் திருநீலகண்டம், செய்வினை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்யும் வினை அப்படின்னு சொல்லி வினைத்தொகைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு முக்காலத்தையும் உணர்ந்து எந்த வினையும் ஒண்ணும் பண்ணாது பா சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சிவபெருமான வென்றார். அதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ இப்பொழுது கட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு ஒரு ஏழையை போய் ஒருத்தர் கேட்டார்னா, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்துல நான் ஒரு தப்பும் பண்ணல, இப்ப கட்டப்படுறேன் ஏதோ பூர்வ ஜென்மத்துல பாவம்னு, அடுத்த ஜென்மத்திலேயாவது கட்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறியா, கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்னா யார் சொல்லுவா கஷ்டப்படணும்னு? கஷ்டப்படாம ஆனந்த வாழ்வாடுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்றேன்பா அப்படின்னு சொல்ற. தூய்மையாக பராமரி, கூட்டு நல்லத நடை, விளக்கு ஏற்று, அடியார்களுக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, செய், இப்படி நல்லதெல்லாம் செய்தால் உனக்கு செய்வினையே வராது என்று திருநீல கண்ட பதிகம்னு பேருங்குது. ரெண்டு நாயன்மார் இருக்காங்க 63 பேர்ல, ஒண்ணு சிதம்பரத்துல வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார், ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே யாழ் வாசிக்க கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ரெண்டு திருநீலகண்டர் இருந்திருக்குங்க 63ல. அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தையா இருக்கணும். இப்ப பஞ்சாட்சரத்துக்கு சமமான சில சொல்லு இருக்கு, அதுல திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா நோய் நீங்கிடும். என்ன, சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷம் சாப்பிட்ட போது கழுத்து நீளமா போச்சு, அப்போ அந்த விஷம் யாரையுமே தாக்காம போனதுனால இந்த பாடலை பாடினாலே அநேகம் பேருக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால நாம் அந்த பாடலை இன்றைய தினம் சிந்தித்தோம்.
1: இப்ப திருநான சம்பந்தர் வந்து தமிழ் துண்டு அது நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நம்ம விஷயங்கள் பேசலாம், அது சம்பந்தமா நேயர்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்களேன்.
0: திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல பேசுவதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தமிழ்ங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது,

0: நம்முடைய பாரதிதாசனார் சொல்லுவாரு, சாதாரணமா அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு 10 தடவை சொன்னா அதுல தமிழ் தமிழ்னு இருக்கும் பாரு. அதனாலதான் தமிழுக்கும் அமிழ்து என்று பெயர் அப்படின்னு வந்தது. அமிர்தம் எப்படி உயர்ந்ததோ அப்படி உயர்ந்தது தமிழ். அந்த ஞான சம்பந்தர் எந்த மரபுல வந்தவர்னா வேத நெறியில வந்தவர். ஆனா தமிழ் மேல எல்லையற்ற காதல் கொண்டதுனால தமிழ் ஞான ஞான முனிவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் போது சொல்றார், அருந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்குவார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகம் ஆழ்வர். அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இங்க தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழை கேட்டவங்க அந்த விண்ணுலகுக்கு போவார்னு சொல்ல, விண்ணுலகில் போய் ஆழ்வார், அங்க ராஜாவா இருப்பாங்களாம். அப்படி இருக்கு ஞான சம்பந்தருக்கே பேர் என்னங்க, தமிழாகரர்னு பேரு. இப்ப சில பேருக்கு விருது கொடுக்கும் போது என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா தமிழாகரர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தமிழுக்கு எல்லையற்ற விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் ஞான சம்பந்தரை பத்தி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். ஞான சம்பந்தர் 100 ஆண்டுக்கு பிறகு வந்தவர். நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, ஞான சம்பந்தர் பத்தி சொல்றார். ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்ல, சொல்றார் நாளும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒரு ஆள் அடைமொழி கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எவ்வளவு தமிழ் தொண்டு செஞ்சிருந்தா கொடுப்பார். ஞான சம்பந்தனுக்கு என்ன பண்ணார் இறைவன், என்ன பண்ணார், ஞான சம்பந்தா ஞான சம்பந்தா எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்க, அதனால உல நீ வெறும் தண்டு செஞ்சிருந்தா போற, இந்த தாளத்தோட செய், உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும். அவர் பாடலை கேட்கணும், சிவபெருமானுக்கே ஆசையா, அவருக்கே ஆசை இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்.
1: பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்துல வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்காங்க.
1: திருமறைக்காடுன்னா
0: வேதாரண்யம், அது அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு. அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறை கதவும் திறக்கவும் மூடவும் பாடினாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்ட்ட திருஞான சம்பந்தர் சொல்ற, நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்திருக்கான் அப்படிங்கன்னா நான் அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்ற. ஞான சம்பந்தர் சொல்ற, நாலாவது கோளாவது சகுனம் எல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிற. இப்ப கூட பாருங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போக கூடாதுங்கிறான். சகுனங்கள் எல்லாம் பாக்குறோம், இப்பவும் சகுனம் பாக்குறோம்.
1: பள்ளி சத்தம் போட்டா அதுக்கு ஒரு சகுனம் சொல்ற.
0: பஞ்சாங்கத்துல தீய சகுனம் நல்ல சகுனம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனா ஞான சம்பந்தர் தூள் தூளாக்கி காட்டுற. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா, கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் தெரியும்போது சகுன பெசகின்னு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லிருக்காங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க, எம்போடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறு ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் 9 7 18 6 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல 7 நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த பாட்டுல 9 1 10 9 1 7 9 1 10 10 7 17 அதோடு 18 35 அடுத்தது 9 1 7 18 6 அப்ப 41 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இதுல முக்கியமா சொல்ற, 15 திதிகளாலும் 27 நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ற 2வது பாட்டுல. இப்படி சகுன

0: எல்லாம் உடச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதுல இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
1: அருமையான கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்க முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சாரு, இந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள் என்றாலும், அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டில் வேள்வி பக்கத்துல அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வலஞ்சுழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்தர் தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சியை செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணிருக்கிறாருங்க. இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூரி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிகள் நெடிலே காழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
1: நெடில் வார்த்தைகளே,
0: ஆமா, அப்படி குரிலையும் பாடியிருப்பார். பிடி எது முறை உமை கொள்ள முகரி எது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண்ண பதி வர அருளின் மிகு கொடைபடி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே
1: குரில் சொற்களை வச்சே பாடுறது
0: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வரலாறுல உயர்ந்ததா எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, மயிலை பதியும். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால், ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று சொன்னால், இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நிறைவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை.
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌகரியமா இருந்த போருமா, இந்த உலகமே சௌகரியமா இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு சொல். அன்டு த லாஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டன் கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணுங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாள் புறம்னு பேரு, அந்த ஊருக்கு போற. ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம், பெரிய தீ பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல, தந்தையார் தாயார் முருகநாயனார் திருநக்கநாள நாயனார் முதல்ல சொன்ன திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் முக்தியில கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மத்தவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாராம். ஒரே ஒரு சிறு கருத்து, அங்க வீட்டு விளக்கான பொண்ணு அங்க இருந்தா, நான் இப்ப போக முடியாதே இருந்தாலும் பெருநெருப்புக்கு ஈரமில்ல நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல ஆச்சாள்புரத்துல இன்றும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஞான சம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தேர்ந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:32. நேயர்கள் இனி கேட்கலாம் ஒருபட பாடல். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் இன்றைய திரைப்படமாக ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றில் வெளியான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் விஜய், சூர்யா மற்றும் ரமேஷ் கண்ணா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்த ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை மற்றும் குடும்ப திரைப்படமாகும். ஹரிஹரன் பவதாரணி குரலில், பழனி பாரதி பாடல் வரிகளில், இளையராஜா இசையில் வெளிவந்த இத்திரைப்பட பாடல்களில் முதல் பாடலாக குயிலுக்கு கூக்கு என்ற திரைப்பாடல்.
1: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கற்றுக் கொடுப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:39. ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ருக்கு ருக்கு என்ற திரைப்பாடல்.
1: இப்ப புரிஞ்சுதா இழுத்த கசையானா என்னன்னு?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:46. இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் பிரண்ட்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக மஞ்சள் பூசும் என்ற திரைப்பாடல்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டால் நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கள் அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டால் வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:51. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தென்றல் வரும் என்ற பாடல்.
1: டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுகிறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்கள்

0: ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வானம் பெருசுதான் என்ற பாடல்.
1: இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். அதை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன வேணாலும் பாடலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 0434242443 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்

பெறும். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாழப்பாடியிலிருந்து கணேசன் கேட்டிருக்கும் பாடல் கட்டுமரக்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബി ഇ ബി ടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി, എം ഇ എം ടെക്കിൽ ഡിസൈൻ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, എം സി എ എം ബി എ പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. മുതലാം ആണ്ട് മുതലേ എം എൻ സി കമ്പനികളിൽ ചേരവും ഇംഗ്ലീഷ് ഫ്ലുവൻസിക്കും സിവിൽ സർവീസസ് തേർവുകളിൽ വെറ്റി പെറവും പേഴ്സണാലിറ്റി മേമ്പടവും സിറപ്പ് പരീക്ഷകൾ വഴങ്ങപ്പെടുകിറ്റ. ഉയർ മതിപ്പൻ പെട്ട മാണവുകൾക്കും മറ്റും തേവയാണ് തകുതിയുടെ മാണവുകൾക്ക് സിറപ്പ് സ്കോളർഷിപ്പ് വസതിയും ഉണ്ട്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, തിരുച്ചങ്കോട്.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
1: ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் துறிஞ்சப்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்கும் பாடல் காதலர் தினம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEM Tech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு.

0: எக்ஸிபிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தை வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலம் பகுதியிலிருந்து கவின் கேட்டிருக்கும் பாடல் புன்னகை தேசம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: Students, listen carefully.
3: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி பண்பலை 102.5 லும் ஏற்காடு பண்பலை 103.7 லும் தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ மகாலட்சுமி
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500-8488-20.
12: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், சுங்கச்சாவடிகள் போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்களில் தாய்மார்களும் பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகளை சொட்டு மருந்து விட்டு செல்லலாம். இத்தகவலை தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626-55-8383.
16: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
12: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சின்னமலை பகுதியிலிருந்து சுதாகுமார் கேட்டிருக்கும் பாடல் பூமணி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சுவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் காவாக்காட்டியூர் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வி கேட்டிருக்கும் பாடல் சொக்கத்தங்கம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி.

0: சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை. தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியிலிருந்து சசிகலா கேட்டிருக்கும் பாடல் விசில் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: நம்ம வைசியா காலேஜ் தான், 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசு அள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பூர் மாவட்டம் கனியம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த கனகரத்திரம் கேட்டிருக்கும் பாடல் சின்ன கண்ணம்மா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் முக்கல் நாய்க்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கீதா கேட்டிருக்கும் பாடல் வாழ்வே மாயம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: இனி கேட்கலாம் நாடகம் சனி அஞ்சலாக.
1: எழுதியவர் கோபு பாபு அவர்கள். நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் பி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
2: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவ நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
3: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலைய பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற.
2: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். பார்க்கில் வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்களால் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான். அவளை தாண்டி போகிற 5-ல் 2 பேருக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் வர குழி, நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னைக்கு லவ்வில் வந்து நிற்கிது. 2 வருஷம் ஆச்சு.
4: ஆ, மீரா தான் ஃபோன் பண்ணுறா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா?
3: கத்தாதே. என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூமில் விழுந்துட்டாராம், அதனால அவளை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
4: போன மாதம் பாத்ரூமில் விழுந்தாங்களா? அது யாரு?
3: அது அவளோட சித்தப்பா.
4: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
3: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துக்கிட்டே இருக்கேன்,
4: சீக்கிரம் வா.
2: மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்ருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இப்போ அவ்வளோ கோவம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கு. கடவுளே, நீ தான் கூட நடத்தி கொடுக்கணும்.
4: ஆ, வந்துட்டா.
2: இந்த ட்ரெஸ்ஸு நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு.
4: ஆ, வரா வரா வரா.
3: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
4: நான் எதுவும் கேட்கல. மீரா, ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ், இதெல்லாம் உனக்கு புரியாது.
3: யார்கிட்ட பேசுற?
4: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சுட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
3: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
2: நான் இப்ப டிஃபன் சாப்பிட மூடலயே இல்ல.
3: கோமா.
2: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
3: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
4: அதெல்லாம் இல்ல.
3: பின்ன
4: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல், பீச்சு, மால் அப்படின்னு சுத்தி இருந்தா எப்படி? கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
3: நான் தான் சொன்னேனேப்பா, எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டா டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
4: இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்க நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
3: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்க வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு 2 ஆயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
2: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம

0: கல்யாணத்தை நடத்திக்கலாம் நீ நினைக்கிற?
1: உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்.
1: என்ன?
0: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
0: ஓடி போயா? நிஜமாவே ஓடி போயில்ல, பஸ், கார், ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜொரனா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லையே உட்காந்துருப்பாங்க, அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமாக சொல்கிற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னால் முடியாது, அவங்கள ஏமாற்றிட்டு வர என்னால் முடியாது.
0: மீரா, சுலபத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற போது நம்ம காலம் கடத்திட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. ஊரில் இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பெற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால் சமாதானமாகி ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏற்றுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
0: மீரா, இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்தில் என் முடிவு சரியாக இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வருவோம். முதல்ல கோபம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன சொல்கிற?
1: இல்லை இல்லை இல்லை முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு என்னால் ஓடி வர முடியாது, நிச்சயம் முடியாது.
0: சரி, ஓகே. இன்றைக்கி திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவில் மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோட்வர் சொல்லு போதும்.
1: நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
0: நீ ஃபோன் பண்ணுவேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன்.
1: இல்லை,
0: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
0: புதன்கிழமை
1: முரளி,
0: திருத்தணி
1: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு, முகத்தை கழுவாமல் ட்ரெஸ்ஸை கூட மாற்றிக்காமல் ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு, உடம்புக்கு என்னம்மா?
1: ஒன்றும் இல்லைம்மா, லேசான தலைவலி.
4: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்கார மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையாக போடுறேப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியாக போயிடணும், அவள் பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு?
1: கொஞ்சம் பேசாமல் இறேன். இப்போ என்ன உயிர் போகிற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ணுற.
4: மீரா,
1: இங்கே பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுற?
4: அது இல்லைம்மா,
1: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறதை நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
4: சரி மீரா.
2: மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
1: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
2: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபிய குடி.
5: காமாட்சி, காமாட்சி.
3: என்னங்க?
5: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸ்?
5: மீரா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு.
1: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
5: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
1: கடவுளே,
3: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
5: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
3: ஆமாம்.
5: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமாக இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார்.
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
1: ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்?
5: மீரா, என்னம்மா உனக்கு ஓகே தானே?
1: அப்பா, அது அது வந்து இப்போ எதுக்குப்பா கல்யாணம்?
3: ஏய் மீரா, இப்போ தானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்கே பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்.
1: இல்லைப்பா, அது வந்து
5: மீரா, ஊர் உலகத்தில் பார்க்குறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணாக அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைம்மா. நாங்கள் பெற்ற பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள்

0: உனக்கு நல்ல வரனா கொடுத்துருக்காருமா?
1: இல்லப்பா, இல்ல. நானும் ஒருத்தர காதலிக்கிற, ஆனா சொல்றதுக்கு தயங்குற.
2: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
1: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
0: மீரா, மாப்பிள பேரு ரகு. ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
1: அப்பா, முரளி ரொம்ப நல்லவன்ப்பா. நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
2: என்னங்க, வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியாக திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோமா?
0: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? நாளை திங்கள். வேண்டாம் வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையே போயிட்டு வந்துடுவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
3: புதன்கிழமை நீ போன் பண்ற?
1: இல்ல, புதன்கிழமை நான் போன் பண்ண மாட்டேன்.
2: என்னது, சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொல்ற?
0: மீரா, என்னமா இது?
1: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை ஃபோன் பண்ண பேசலான்னு சொன்னா நான் புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
0: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
2: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
1: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
2: நீங்க சும்மா இருங்க. சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம். நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட கவனிங்க.
4: மே கம் இன்.
0: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
2: அடடு, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
4: சொன்ன நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
0: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
2: ஏங்க, அவ்வளவு அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகைக்காரல இடம் இருக்காதே.
4: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
0: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
4: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே. நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்ன நம்ப மாட்டேன். நேத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
2: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
4: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
2: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துடுச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
4: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
0: இல்ல.
2: ஆமா, யூஎஸ் பையன்.
0: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ்ன்னு வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
2: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
4: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிட்றியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டேன். உனக்கு யூஎஸ் மாப்பிள ஓகே தானே?
5: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
4: உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
1: மரியாதையா?
4: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
2: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
1: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
0: ஏமா,
1: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
0: ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம், இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
1: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட்
0: எடுத்துக்கிறேன். காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போல தானே இருக்கா?
2: ஆமாம், ஏன்
0: இல்லை? அவன் மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காகத்தான் கேட்டேன்.

0: நான் ஏன் முரளியை பார்த்தேன், ஏன் முரளியை லவ் பண்ணின, இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளியை வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட், எஸ் எஸ் ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க, ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளியை பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்தில் இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏ கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: மீரா, மீரா,
0: என்னமா?
1: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
0: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்புக்கு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம்வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது

0: ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிலது பயங்கர சிக்கலாக இருக்கும். அவ்வளவையே, நானே லவ் மேரேஜ் தானே?
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமாம்.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலை. அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் கேஸு. எல்லா காதலும் இப்படி சுமூகமாக முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமாக தகராறு தான். அம்மா, நீ என்ன பண்ண போகிற?
1: அது புரியாமல் தானே உன்ன கேட்குறேன்.
0: மீரா, ஒன்று என்ன மாதிரி நீ தைரியமாக முடிவெடுத்து முரளியை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமாக நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்லை, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டில்.
0: ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்றுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்போதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமாம்,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால் பாவம் எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்தியான்னு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவார், உன்னையும் திட்டுவார்.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால் புரிஞ்சிக்க முடியலையடி. இதில் முரளியோட ஏற்பாட்டை பற்றி நான் எப்படி நீ சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம் கொடுத்துருக்கான்.
0: ஏய், நாளைக்கு தான் புதன்கிழமை.
1: ஆமாம், எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்றை இழந்தா தான் இன்னொன்று அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: பிள்ளையாரப்பா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம், நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்கிறப்ப கூட அவங்க சம்மதிச்சு அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்ணுறேன்.
2: மீரா,
1: போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
2: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணு எனக்கு தெரியும், நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைனில் இருக்கியா?
1: திருத்தணிக்கு போகலாம்.
2: ஏய், சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாமல் உறுதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஆனால் நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 2-3 நாளில் தான் என்கிட்ட அவ்வளோ பிரியமாக நடந்துக்கிட்டாங்க, அதாவது வழக்கத்தை விட அதிகமாக. எனக்கு மனசே கேட்கல முரளி.
2: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
1: எனக்காக ஒரு US மாப்பிள்ளை வேற பார்த்துருக்காங்க, என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
2: மீரா, எனக்கும் அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா, ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா, மீரா.

0: மீரா, முதல்ல அழகிறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்கார்ந்து பேசுவோம்.
1: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பார்த்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
0: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
1: முரளி முரளி, ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க, எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்ன கூப்பிடுறேன். ஓகே
0: ஓகே.
2: மீரா, நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
2: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தியே,
1: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
2: சீச்சி, அதோ அந்த பூக்கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
1: அப்பாடா.
2: ஆமா, போன்ல யாரு? யுஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
1: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
2: தெரியணும்னு இல்ல, தெரிஞ்சா பெட்டர். இல்ல மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
1: எனக்கு இன்னும் 2-3 கால் பண்ணணும். நீங்க கிளம்புறீங்களா?
2: நான் ஒருத்தி எங்கிதும் தெரியாதவ. நீ மாப்பிள்ளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யுஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
1: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
2: சரி, வர வரம்மா வர.
1: முரளி, அவங்க போயிட்டாங்க.
0: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி விடிய காலையில கிளம்பிடுவோம், வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி, யாருக்கும் தெரியாம.
1: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
0: ஏன், 22ஆம் தேதி வேண்டாமா?
1: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
0: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 மணி பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன், கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா, மீரா, நடுவுல ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரையும் நடக்க போதுல, சரியா?
1: சரி
0: மீரா, அன்னைக்கு காலையில வீட்டுல ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பாத்துடுவாங்க.
0: அப்போ நீ எப்படி வருவ?
1: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
0: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேராக மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு, நான் 4 மணிக்கே அங்கே வந்துடுவேன். நீ 4:30லேருந்து 5:00 வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா? கொஞ்சம் சந்தோஷமா ஊன்னு சொல்லேன்.
1: சரி.

எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்து தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஐயோ, என்னது பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா, ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில்

0: மாடியிலேயே இல்லையே, எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பார்க்கறதில்லை. சொந்தக்காரங்க

0: அம்மா அப்பா எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா
1: இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
0: அப்பா அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பாக்கறதில்ல. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்போ நானும் உங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்கள் அப்பா அம்மா எங்கே என்ன ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்கிறதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தான்மா. இந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் வீட்லேயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்திருக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. ஐயோ அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா?
1: முரளி முரளி கூப்பிடுறானே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
0: என் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யேன்னு நினைச்சிடுவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறுனேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டில் லைட் எதுவும் எரியல. காமாட்சி காமாட்சி!
1: கடவுளே என்ன இது? மீரா மீரா இப்படி வெறும் தரையில் கிடக்க? மீரா மீரா
3: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? மீரா எழுந்துருமா, எழுந்துரு.
1: என்ன வேணும் உங்களுக்கு?
3: இல்லை, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
1: அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
3: நான் நம்ப மாட்டேன், என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா.
1: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
3: மீரா நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
1: தெரியும், கிளம்புங்க.
3: ஐயோ இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிமா நான் வரேன்.
1: ஐயோ மறுபடியும் முரளி ஃபோன் பண்றானே, ஃபோனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும், என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான், வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேட்கிற எல்லாம்

0: மாறியும் கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத முரளி. உன்னை ஏமாத்திட்ட, என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன்.
1: பாத்திரம்
2: தேய்க்கணும், துணி தோய்க்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டா திட்டுன்னு திட்டிப்பிடுவாங்க.
0: நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு.
2: என்ன கண்ணு கோவமா பேசிக்கின?
0: ஆமா, கோவம் தான். நீ கிளம்பு, முதல்ல
2: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
0: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
2: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
0: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
2: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னண்ட கேட்டா நீ கோபமா பேசுற. ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ? சேச்சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
0: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ. சங்கிலியே இல்லாம என்ன வீட்டுல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
3: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததன், இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகன்னு இப்போ தானே புரியுது. அவள் சொன்னான்னு 2 வருஷம் காத்துருந்தனே, என்ன மாதிரி மடையை அவனாவது இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாதை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்பு விட்டால. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்ல ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுத்தலான்னு நினைச்சாளா? நிலைமையப்பார், போனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்பெல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்போம் தெரியுமா? இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், இன்னைக்கு ஃபோன் எடுக்காம வெறுப்பேத்துறானா? அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது, அதானே மீராவான்னு பார்த்தேன். அவள் எங்கே கூப்பிட்றது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா, நானும் காலையில்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரலை. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்ததாக ஆச்சு, இல்லைனா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. ம், மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ஆ, முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது, என்னால முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா, அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே, ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேக்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேக்குறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேட்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டியில பெரியவர் வராரு? ஐயோ ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
2: நீங்க யாரு?
1: நான் சரோஜா, பக்கத்து வீட்ல இருக்கேன்.
2: பக்கத்து வீட்னா அங்க இருக்க வேண்டியதுதானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
2: அவன் இருக்கானா?
1: ஏவன் யாரு?
2: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
1: மீரா உங்களுக்கு தெரியுமா?
2: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
0: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
2: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
1: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
2: மீரா, எங்க அவன், உங்க அப்பா?
0: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
2: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாடா வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கை பிரித்து பத்திரமும் எழுதிக்கலான்னு நம்பி கிளம்பி வந்தால் இப்போ வெளில போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்?
0: தெரியல.
2: என்ன எங்கிட்ட ட்ராமா பண்ணுறான் அவன்? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
1: நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
2: நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இதில் நீங்கள் தலையிடுறது தப்பு.
1: நான் நிஜத்தை சொல்கிறேன்
0: ஆண்டி.
1: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.

0: ஆண்டி,
1: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வந்த.
2: மீரா, இதெல்லாம் நிஜமா?
1: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
0: ஆமா ஆமா.
2: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு. போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க.
0: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
2: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
1: நான் தான் ஆமாங்கிறனே.
2: நீங்க மீராவா?
1: இல்ல சரோஜா.
2: அப்ப கொஞ்சம் வாய விடுறீங்களா?
1: சரி,
0: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்தது உங்களை கூப்பிட சொல்ற சித்தப்பா.
2: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
1: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட், அதனால ஹாஸ்பிட்டல இருக்கா, இவ பார்க்க போகணும். நான் தான் கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்பினதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பியனும். அதனால
2: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
1: உண்மைதான்.
2: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்க வேணாலும் மட்டும் உங்க அப்பா சொல்லு.
1: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
2: மீரா,
1: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
2: கொடையை மறந்து போயிட்டேன்.
1: நீங்க கொடை கொண்டே வரலையே.
2: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
1: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
0: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
1: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கேன்ல.
0: ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது.
1: என்ன?
0: மணி சாயங்காலம் 5 போகுது.
1: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்லை போய் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடலாம்ல.
0: ஷோ ஆண்டி, மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
1: சரிம்மா சரி.
0: ஆண்டி,
1: ஆ
0: அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாமல் இருக்க முடியாது.
1: எங்கேன்னு போய் தேடுறது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
1: என்ன?
0: போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
1: மீரா, போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
0: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்க என்னால முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.
0: அம்மா, அப்பா.
1: காமாட்சி, எங்க போயிட்டீங்க? பாவம், அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
0: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
1: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
0: அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க?
3: உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனைய கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாம்மா நாங்கள் போனோம்.
1: ஒன்றுமே புரியலையே.
4: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
0: அப்பா, நான் என்ன இந்த உலகத்தில் யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டிங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா, அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாமல் 6 எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாரும்மா. பெற்றவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போது மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? இப்போ புரிஞ்சு போச்சு.

0: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இத நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்லை, தெரியுமா உனக்கு?
1: உனக்காக யூஎஸ் மாப்பிள்ள பார்த்துருக்கணும்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
2: அப்பா, அது அது வந்து
1: அதெல்லாம் அப்பனு சொல்றேம்மா. நான் நேரடியா இதை பத்தி விசாரிச்சா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
0: ஆனா அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
1: உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்க அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவள் வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால உன் விஷயத்த வேற விதமா கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
0: மீரா, ஓடி போறதும் உங்க வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா?
1: நீங்க ஓடி போனா மட்டும் இல்லம்மா, நாங்க ஓடி போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரிச்சா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
0: இங்க பார் மீரா, மனசார உனக்கு ஓடி போனோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படிச்சதும் நீங்க எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்பவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படிதானம்மா?
1: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேல இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது. தடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பாலத்தையும் கத்து கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்றேமா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போறது தான் தப்பு.
3: அதெல்லாம் சரி, போனதை தான் போனீங்க, போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க.
2: அப்பா, வீட்டில் ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரித்து அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் முதல்லையே சொல்றதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் உலகத்திலேயே பொண்ணு ஓடி போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி பேசுறாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்பா, இப்போ ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
0: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
3: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
2: ஏன்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
4: நான் தான் மீரா சொன்னேன்.
2: கல்யாணி, நீயா?
4: ஆமாம் மீரா, அதுக்காக நீ என்னை மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாது உங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன். என்னை பற்றியும் உன்னை பற்றியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளியை லவ் பண்ணுறதை பற்றி நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆண்டின்னு கூட அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீ எதை பற்றியுமே வீட்டில் சொல்லலை போல இருக்கே. அவங்களும் வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
5: அப்போ தான் என்னை காஃபி ஷாப்பில் நீ மீட் பண்ணி முரளியோடு ஓடி போகிறதா இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நீ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிளானை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்கள் 22ஆம் தேதி பிளானை பற்றி சொன்னேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அதை உங்கள் பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பற்றியெல்லாம் யோசிச்சுதான் உங்கள்

0: அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளியை வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க, என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்கா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
1: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
2: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்லை. முரளிய நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
0: மீரா, முரளிய மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, காதல் உன்னை மறக்க விடாது.
2: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
0: ஆஹா, முரளிய மறுபடியும் நேர்ல பார்த்தா என்ன மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
2: நான் எங்க பார்க்க போறேன்?
0: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
3: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
2: முரளி, முரளி நீ நீ எப்படி?
4: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடுதான்.
0: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியா முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமா இருந்தது. விடிய காலையில இருந்து காலையில 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்காரு. நானா போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
5: பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
4: மீரா முதலியே இதை சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
3: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவன அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் எப்ப வரும் எப்ப வரும் காத்துட்டு இருந்த தெரியுமா?
0: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பாக்க போறேன்னு ஏதோதான் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளியே முன்னாடி நிக்கிறாரு, என்ன சொல்ல போற?
2: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு, சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
3: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
2: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
0: மீரா, காதலிச்சா வீட்டுல சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
2: எஸ்.
5: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
2: திருத்தணியில.
3: திருத்தணியா?
6: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சல் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேரம் இப்போது 5 மணி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர மாலை 5 மணி. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1

இதமான மாலை வேளையில் இனிமையாக இதம் சேர்க்கும் கீதங்களாக வளமருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் தென்றலை என தொடு எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: வேலை கிடைச்சிருக்கு.

0: மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் நா காமராசனின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கிருஷ்ணகிரி. தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் குரு எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA

0: மற்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அந்த ஒரு நிமிடம் என்னும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இரத்தக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வளமறுகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதி உடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இதமான மாலை வேளையில் இனிமையான மனிதருக்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வளம் வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நான் பாடும் பாடல் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் காமராசனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999. 24
4: மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் வாழ்வியமாயும் எனும் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயரமின் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இதமான மாலை வேளையில் மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வளம் வந்தது இன்றைய மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினமொரு திருக்கோயிலில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள தேவஸ்தான கோபுரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிசக்தீஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் தரிசிக்க போகிறோம். இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க ஒரு தலம்.

0: ஆகும். இவ்வூரில் நந்தி பாராயணர் எனும் சித்தர் நீண்ட காலமாக தவம் இயற்றி வந்தார். ஒரு சமயம் இங்கு வந்த மன்னன் ஒருவன் தன்னுடைய பரிவாரங்களை நிஷ்டையில் ஆழ்த்தியதனால்தான் இவர் உண்மையான சித்தர் என நம்புவேன் என்று கூறினான். நந்தி பாராயணர் பார்வையிட்ட மறுகணமே மன்னனுடன் வந்த அனைவரும் நிஷ்டையில் ஆழ்ந்தனர். சித்தரின் மகிமையை உணர்ந்த மன்னன் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். இதையடுத்து சித்தர் அனைவரையும் மீண்டும் சுயநிலைக்கு வரும்படி செய்தார். அதன் பிறகு சித்தரின் ஆணைப்படி மன்னன் இங்கு ஆதிசக்தீஸ்வரருக்கு கோயில் கட்டியதாக கூறப்படுகிறது. சசிவர்ணர் என்ற அந்தனர் ஒருவன் மது அருந்துதல் போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டதால் அவனது உருவம் சிதைந்து தோல் நோய் ஏற்பட்டு கையிழந்தும் வாழ்ந்து வந்தான். சித்தரின் மகிமையை கேள்விப்பட்ட அந்தனர் தன்னை காத்தருள வேண்டும் என்று சித்தரிடம் சரணடைந்தார். பின்னர் சித்தர் கூறியபடி இங்குள்ள திருக்குளத்தில் மூழ்கி எழுந்ததும் அவனுடைய முன்வினை பாவங்கள் நீங்கி குணமானதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் காசிக்கு நிகரான பலன்கள் தரும் புண்ணிய தலமாக திருமுதுக்குன்றம் கருதப்படுகிறது. விருதாச்சலத்திற்கு ஈசானிய மூலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் கோபருவதம் எனும் தேவஸ்தான கோபுராபுரம் உள்ளது. உமாதேவி வழிபடுவதற்காக நந்தி தேவர் உதவியதால் இத்தலம் கோபருவதம் என்றும், ஆதியில் உமாதேவி சிவனை வழிபட்டதால் ஆதிசக்தீஸ்வரம் என்றும் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. உமாதேவி வழிபடுவதற்கு பயன்படுத்திய கங்கை தீர்த்தம் கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் சகல நோய்களும் நீங்குவதோடு சரும பிரச்சனைகளும் குணமாவதாக நம்பிக்கை. இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் காணப்படும். கருவறையில் ஆதிசக்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். இவர் மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் இருந்த ஒரு புற்றில் இருந்து சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் தற்போது ஒரு விநாயகர் கோவிலும் உள்ளது. இங்கு அன்னை ஆதிசக்தீஸ்வரி எனும் திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். கோவிலில் பைரவர், முருகப்பெருமான், கஜலட்சுமி, நவகிரகங்கள் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. தல விருட்சமாக இங்கு இலந்தை மரம் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள திருக்குளத்தில் நீராடி நந்தி பாராயணரையும் ஆதிசக்தீஸ்வரரையும் வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பது இங்குள்ளவர்களின் நம்பிக்கை என்பது நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள சுயம்பு லிங்கத்தின் நெற்றியின் மீது சூரிய கதிர்கள் விழுவது விசேஷமாகும். இந்த கோயில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து பாலக்கொல்லை செல்லும் வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் ஆதிசக்தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இத்திருத்தலத்தை வாழ்நாளில் நாமும் ஒரு நாள் தரிசித்து பூரண புண்ணியத்தை பெறலாம். மீண்டும் மற்றொரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today stated that climate action must be guided by fairness, responsibility and equity. In his special address to the National Assembly of Seychelles, Prime Minister said, "This is the essence of climate justice." He emphasized that Seychelles and India both seek a world where development is more inclusive and where international institutions reflect contemporary realities.
4: Seychelles and India both seek a world where development is more inclusive. We both seek a world where international institutions reflect contemporary realities. We believe that our shared future must be shaped collectively, inclusively, and fairly.
3: Mr. Modi said Seychelles occupies a special place in India's vision for the Indian Ocean and that conviction is stronger than ever. He said the Indian Ocean does not separate India and Seychelles but connects the two countries. He addressed that it will encourage all those who are making sustained efforts for environment conservation.
4: Our vision is captured in the idea of Mahasagar, mutual and holistic advancement for security and growth across regions.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்கள் இனி கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கொடிவீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக என்ஜிகே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி

0: Educational Institutions, Maycherry, Salem. Contact 95249-36156.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:21. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சங்கத்தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும்

0: சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணி அளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிறைவு பாடலாக காதல் கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: பார்த்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது,

0: இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
1: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக

0: வளர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
2: சாத்தியம்
1: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: சாத்தியம்
1: நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நடையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: முட்டாள் புதுக்கார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
3: நிறுத்த முட்டாளே.
2: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார் வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.
5: இது உங்கள் அபிமான அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40 நிமிடம்.
6: இனி நேர்களே, நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். பொதுத்துறை சார்ந்த நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 550 இடங்கள். கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21-30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறையைச் சார்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 17 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி, டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18-50 வயதுக்குள் இருக்க வேண்டும்.

பேச்சு முறை, எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு bell.india.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 362 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி ITI முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 29 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய். SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பரோடா வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 86 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி முதுநிலை பட்டப்படிப்பு CA CS. வேலைவாய்ப்புக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. வயது வரம்பு 25 முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு 175 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த அறிவிப்பு. பாரத் ஸ்டேட் வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 1500 இடங்கள். கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, மெயின் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருநெல்வேலி உட்பட 12 இடங்களில் தேர்வுகள் நடக்க உள்ளன. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். ST SC பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு SBI.bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமப்புற சுகாதார குடும்பநல அறக்கட்டளையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இயற்பியல், கணிதம், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு BEd முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 30, 18 முதல் 35 என வேலைகளுக்கு ஏற்றாற்போல மாறுபடுகிறது. கூடுதல் தகுதி மத்திய அரசின் CTET தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வு நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, மதுரை. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு sera.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. இணையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.

பதிவான மலையின் அளவு தேர்வாய் கண்டிகை ஏரி திருவள்ளூர் அம்பலூர் திருப்பத்தூர் அயப்பாக்கம் சென்னை நெற்குன்றம் கொரட்டூர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் வாணியம்பாடி வலசரவாக்கம் சென்னை செங்குன்றம் அண்ணாநகர் போன்ற பகுதிகளில் தலா 5 சென்டி

0: மீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. எம்ஜிஆர் நகர், ஜெயா பொறியியல் கல்லூரி, ஈரோடு, இளந்த குட்டைமேடு, மணலி, ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, கொளத்தூர் போன்ற பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. சைதாப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சென்னை விமான நிலையம், எண்ணூர், சின்னக்கோரை, செங்கற்பட்டு, டேனிஸ்பேட்டை போன்ற பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. சாலிகிராமம், மேட்டூர், அடையார், பேரையூர், மாதாவரம், பெருங்குடி, ஓமலூர், திருத்தணி, வேலூர், கும்மிடிப்பூண்டி, பாரூர், கிருஷ்ணகிரி, மேட்டுப்பட்டி, ஆலங்காயம், கோபிச்செட்டிப்பாளையம், ஊத்தங்கரை, பாம்பாறை, திருத்தணி போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகி உள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வருகிற 30ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் உடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அறிவிப்புகள். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. 2026-2027 ஆண்டிற்கான இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை, சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் வசதிகள், தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 இணை சீருடைகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள், பெற்றோர் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும், கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15-7-2026. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு

0: பதினெட்டு முதல் 35 வயதிற்கும் இப்பயிற்சியினை பெற குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஆரம்பகால மாத ஊதியமாக 25,000 முதல் 50,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தாட்கோ மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். தமிழ் திரையுலகில் கதாநாயக அந்தஸ்தை நகைச்சுவை நடிகர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு அரிய செய்தி. இப்பவும் கூட அந்த இது தொடர்றது நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. அதேபடி ஹீரோ வேற, நகைச்சுவை நடிகர் வேற, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பெருமையை உருவாக்கிய சிறப்பு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் உண்டு. கூத்தாடிகள் என்ற பெயர் இருந்ததை மாற்றி திரைக்கலைஞர்களை கலைஞர்கள் என்று அழைக்க செய்தவர் NS கிருஷ்ணன் தான். பழைய ஒருங்கிணைந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நாகர்கோயிலுக்கு அருகில் ஒழுகுனசேரி என்ற கிராமத்தில் 1908 சுடலைமுத்து இசக்கியம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர்தான் நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன். இப்படி சொல்றத கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னாரு, NS கிருஷ்ணன் என்பதையே N என்பது நகை, S என்பது சுவை, K என்பது கிருஷ்ணன், நகை சுவை கிருஷ்ணன் என்று அவர் சொன்னது அற்புதமாக இருந்தது. NS கிருஷ்ணன் அவர்கள் செய்த சாதனைகள்னு பார்த்தா நடிப்பு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார். அதாவது நாடகத்துல பட வரையணுமா வரைவாரு, பாட்டு பாடணுமா பாடுவாரு, நடிக்கணுமா நடிப்பாரு.
5: இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா, தூசிய பில்டர் பண்ணி வெறும் காட்ட உள்ள அனுப்பு.
4: எல்லா வேலைகளும் தெரிந்த அவர் ஒரு ஆச்சரியகரமான மனிதராக இருந்தார். நாடக குழு வைத்திருந்தார், எல்லாரையும் அதுல பயன்படுத்திட்டு இருந்தார். அதுல குறிப்பா புலிமோட்ட ராமசாமி, CS பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், அந்த பேர் வச்சதே அவங்க தாங்க. மங்கையர்கரசி படத்துல காக்கா பிடிச்ச அரண்மனையில வேலை கிடைக்கும் சொன்னா காக்காயவே கையில பிடிச்சிட்டு வந்து TM முதலத்தை காட்டுவார், அதனாலதான் ராதாகிருஷ்ணன் காக்கா ராதாகிருஷ்ணன் ஆனாரு. இதெல்லாம் இவங்ககிட்ட வளர்ந்த பிள்ளைகள் இவங்க எல்லாருமே. அதே போல இவர் பாடுகின்ற திறமையும் உண்டு, இசை ஞானமும் அற்புதமாக உண்டு. படம் தயாரித்தார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆந்தாலஜி அப்படிங்கிறோம், ஒரு 4-5 படங்களை சேர்த்து கொண்டு வருது, ஒரே டிக்கெட்டில் 2 படம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சு காமிச்ச பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டா NS கிருஷ்ணனுக்கு உண்டு. இவர் இயக்குநராக இருந்தார், கதைவசனம் எழுதுவார், திரைப்படம் எடுத்தார். மணமகள் படம் வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடுத்த படம், ஆச்சரியத்தில் ஆச்சரியம், எல்லா திறமையும் உண்டு. ரஷ்யா போயிட்டு வந்தார். ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, முதலமைச்சராக MGR அவர்கள் பதவியேற்ற போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் அமைச்சரவையில் இப்போது NS கிருஷ்ணன் உயிரோடு இருந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுப்பீர்கள், எந்த துறையை அவருக்கு ஒதுக்குவீர்கள், எந்த அமைச்சராக அவரை பதவியேற்க செய்வீர்கள்? அதற்கு MGR சிரித்து கொண்டே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருந்தால் அவரல்லவோ முதலமைச்சராயிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, வெறும் சாதாரண நகைச்சுவை நடிகர் இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவரிடத்தில் உண்டு. நாகர்கோயிலே மிகப்பெரிய மதுரா பவனத்தை உருவாக்குகிறார், எல்லோரும் வருகிறார்கள், எல்லோருக்கும் இங்கே உணவு கொடுக்கிறார், சிறப்பு ரயில்கள் விடப்படுகின்றன. அந்த நேரத்தில் MK தியாகராஜ பாகவதர், MKT என்று புகழ்

0: அந்த கால சூப்பர் ஸ்டார், அவர் வருவாரா மாட்டாரா, இவர்களுக்குள் மனவேறுபாடு என்று உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் வந்து விட்டார். தமிழகமே திரண்டு வந்தது போல கூட்டம் அங்கே. அப்போது இவர்கள் சேரமாட்டார்கள் சேரமாட்டார்கள் என்று பேசிக்கொண்டிருந்த போது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ன செய்தாராம், டி எம் கே டி அவர்களை மேலே கூட்டு வந்தாராம். கூட்டு வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டி நிப்பாட்டினாரா, இருங்க இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் என்ன சொல்றீங்க, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு இல்லை கருத்து வேறுபாடே வராதுங்க. ஏன் தெரியுமா, இந்த பாருங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி டிஎ மதுரத்தை கூப்பிட்டாரு. டிஎ மதுரத்தை கூப்பிட்டு அவரையும் நிப்பாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த பக்கம் மதுரம், நடுவில் என் எஸ் கிருஷ்ணன், இந்த பக்கம் தியாகராஜ பாவதர், இப்படி நிப்பாட்டிட்டு இப்போ போட்டோ எடுங்க, எடுத்தீங்களா, எங்களுக்குள்ள சண்டை இல்லை தெரியுதா சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒன்று சொன்னாருங்க. இவர் பேர் என்ன, எம் கே டி, அதாவது எம் கே தியாகராஜ பாவதர். இது இப்போ எங்கள் மூணு பேரையும் சேர்த்து பாருங்க, எம் மதுரம், கே கிருஷ்ணன், டி தியாகராஜன், எம் கே டி. நாங்கள் பேர்லேயும் உன்னாத்தான் இருக்கோம் ஊர்லேயும் உன்னாத்தான் இருக்கோம்னு சொன்னோன்னே மக்கள் கரகோஷத்தில் அப்படியே மகிழ்ந்து போனார்களாம். எப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடியாக செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அம்பிகாவதி படத்தில் இவர் நடித்திருக்கும் போது தான் இவர் மறைந்து போகிறார். அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் இவருக்கு சிலை வைத்திருப்பதாகவும் காட்டுவார்கள். எல்லா வகையான திறமையும் கொண்ட நல்ல ஒரு கலைஞர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அதனால தான் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களுக்கு செலவு வச்சிருக்காங்க. ஒருவர் லண்டனில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்கிய சார்லி சாப்ளின், மற்றவர் உலகின் செயலிலே பிறந்து தமிழக மக்களின் உள்ளங்களில் கொள்ளை கொண்ட கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அவரை நாம் எப்போதும் மகிழ்ச்சியாய் போற்றுவோம், நகைச்சுவையால் வாழ்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
7: சொல்லுங்க.
6: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
7: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
6: ஆனா அத எப்படி பண்ணனும்?
7: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
6: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
7: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
6: அவ்வளவுதானா?
7: அவ்வளவுதான்,
6: புரிஞ்சிடுச்சு.
7: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
12: இனி நாம் இணைகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மண் வாசனை திரைகாவியத்துக்காக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தருமபுரி மாவட்டம்.

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: இந்நிலையில் இன்று 7:25 வயல்வெளி ஒருங்கிணைந்த பண்ணையம் ஈச்சம்பாடி எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய மன் கி பாத், அதனுடைய தமிழாக்கமான மனதின் குரல் மறு ஒளிபரப்பை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.
3: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
4: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள் தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அள்ளம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும்

0: சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ரூபாய் 2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக

0: என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஷெசல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும், பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல்

சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: தருமபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9-ஆம் ஆண்டு திருவிழா 29-ஆம் தேதி திங்கட்கிழமை

0: நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தருமபுரி மாவட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்
2: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ஈச்சம்பாடி எஸ் தம்பிதுரை அவர்கள். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.
3: வணக்கம் நேயர்களே. விவசாயம் என்பது நம்ம இந்திய நாட்டில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தொழில், அதாவது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விவசாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் தம்பிதுரை.
4: வணக்கம் சார். வணக்கம்.
3: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பயிர்னா காட்டில் வந்து நீங்கள் பயிர் பண்ணிட்டு வரீங்க
4: சார்? நம்மளது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தோட்டத்தில் மோஸ்ட்லி நெல் அறுவடை பண்ணியிருக்கு, அப்புறம் கடலக்காய்க்கு ஊட்டி போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் வந்து இப்போ தான் தேக்கு எல்லாம் வச்சு அறுவடை பண்ணேன் தேக்கு. அப்புறம் தென்னை இருக்குது. இப்போ பக்கத்தில் நம்மளது வந்து காரிமங்கலத்தில் கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அங்கே வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம்.
3: நிறைய பயிர் பண்ணுறீங்க, எத்தனை ஏக்கரை நிலம் வச்சுருங்க நீங்கள்?
4: நம்மளதுன்னு பார்த்துக்கிட்டா நம்ம சொந்த ஈச்சப்பாடியில் வந்து பார்த்தா 1.5 ஏக்கர் இருக்குது, அங்கே காரிமங்கலத்தில் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ரெண்டு பக்கமும்
3: நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க?
4: ஆமாம்.
3: காரிமங்கலத்துக்கும் பெண்ணாத்துக்கும் மாறி மாறி ட்ராவல் பண்ணுறீங்க?
4: கண்டிப்பாக.
3: அதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரி போயிட்டுற மாதிரி அந்த பக்கம் தான் போயிட்டுருங்க, கடினமாக இல்லைங்களா?
4: ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே நெல் விளைச்சல் இருந்துச்சுன்னா வண்டி இருக்குது நம்மளது, தோஸ்து எடுத்து மூட்டை ஏற்றிக்கிட்டு இங்கே வந்துடுவோம். இங்கே ஏதாவதுனா அங்கே போவோம். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம்.
3: முள்ளங்கி போகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி தயார் பண்ணுவீங்க?
4: நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வேறு வெள்ளாமல் இருந்திருக்கோம், அதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் அதை ஆறப்போட்டு ஃபஸ்ட்டு வந்து உழவு பண்ணணும். உழவு செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வாரம் உழவு போட்டதுக்கப்புறம் நல்லா 1 வாரம் அதை வந்து ஆறப்போட்டு அதுக்கு வந்து அடி உரம்லாம் போட்டு பார் இழுக்கணும். பார் இழுத்து மோஸ்ட்லி வந்து இப்போ முள்ளங்கி விதையை வந்து விரைப்பாங்க, அது விரைச்சா வந்து நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக வராது. நாம் வந்து முறையாக ஓட்டி அதை வந்து பார் இழுத்து அடி உரம்லாம் போட்டு பார் இழுத்து 2-3 இன்ச்சுக்கு 2 விதையாக நெடுவாங்க. அது பாக்கெட் கணக்கு வருது. ஒரு பாக்கெட் வந்து பார்த்துக்கிட்டா 100 கிராம் அந்த மாதிரி வருது. ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ வீதம் நம்ம அது நடுற மாதிரி வரும். அப்படின்னா ஒரு 30 பாக்கெட்டு நாம் வந்து வாங்கணும். வாங்கிட்டு அந்த மாதிரி போடணும். நம்ம சொட்டு நீர் போட்டுக்கலாம், இல்லை பாத்தியாகவும் பாத்தியில் பாத்தி கட்டி செரவு பாத்தி கட்டி நம்ம தண்ணி பாய்க்கலாம். 10 நாளைக்கு 2 தண்ணி அந்த மாதிரி, 5 நாளைக்கு 4 நாளைக்கு 1 தண்ணி கட்டிடணும் கம்பல்சரி. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுறது தான் நம்மளுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும். விரைக்கிறது அவ்வளோ செட் ஆகாது. ஸ்ப்ரிங்க்ளர் போடுறாங்க, சொட்டு நீர் போடுறாங்க. சொட்டு நீர் ட்ராப்ஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம 4 நாளைக்கு 5 நாளைக்கு 1 தண்ணி கட்டிடணும்.
3: சரி, இருக்கட்டுங்க. இந்த முள்ளங்கி வந்து எத்தனை மாத பயிருங்க?
4: அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு நடுறோம் அப்படின்னா இன்னையிலிருந்து 45வது நாள் அறுவடைக்கு வந்துடும்.
3: 45 நாளில்
4: கண்டிப்பாக
3: ஒரு குறுகிய பால பயிர் அப்படின்றாங்க.
4: ஆமாம்.
3: சரி, அதுக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுது. பருவம் பார்த்து பயிர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: ஆமாம்.
3: இந்த கால வடகிழக்கு பருவமழையில் முள்ளங்கி தேர்ந்ததையும் முள்ளங்கி தான் சரியான பயிரா, இல்லை வேறு எந்த விதமான பயிரை வந்து இந்த காலத்தில் நடலாம்?
4: இந்த மழை காலங்கள்னு பார்த்துக்கிட்டா மழை காலத்தில் நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கூட வரும். எப்படின்னு கேட்டால் நமக்கு வரத்து வந்து குறைவாக வரும். ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக நின்றுட்டா கொஞ்சம் அழுகல் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ தேவை அதிகமாகிறதுனால விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து மழைக்காலங்களில் வந்து நம்மளுக்கு ரேட்டு அதிகம், மகசூல் குறைவு. அதனால் இப்போ இந்த மாதிரி டைம்லாம் வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 டன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு 10 ரூபாயா ரேட்டு போயிட்டால் கூட கிலோவுக்கு, அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது. ஆனால் வந்து இந்த 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப லாஸ் ஆகி போயிடும். அப்படியே காட்டோட வச்சு ஓட்டி மாடு மேய்ச்சி அப்படியே இது
3: சமீபத்தில் பார்க்குறோம்.
4: ஆமாம்.
3: ஒரு தக்காளி விவசாயமோ கிலோ 1 ரூபாய்க்கு போகும்போது ஆற்றுல வந்து கொட்டுற
4: நிலைமை
3: விவசாயம் பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் மாவுக்கு ஏற்ற விளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 மரங்கள்னா அறுத்து போட்ட விவசாயிகள்லாம் நிறைய உண்டு.
4: கண்டிப்பாக
3: கவலையிலே அறுத்து போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ஓரளவுக்கு லாபம் வருதுன்னா ஒரு நல்ல பயிராக சொல்லிக்கலாம். சரிங்க, இப்போ தண்ணியை நிறுத்தும் போது இப்போ வந்து சரியான மழை இல்லை, மழை அளவு குறைவாக இருக்குது. முள்ளங்கி எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுது?
4: அதான் முள்ளங்கி வந்து பார்த்துக்கிட்டா தான் அதை 10 நாளைக்கு 2 தண்ணி கம்பல்சரி கட்டிடணும். இடையில மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ தண்ணி பாத்திங்கல நின்று போச்சு அப்படின்னா அதை உடச்சி விட்டுணும். தண்ணி தேங்கிறது கூடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். கொஞ்சம் அது முளைச்சி மேலே

இலை வந்து வரும்போது ஒரு களை எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு களை தான். ஒரு முறை அப்படியே கீறி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. மற்றபடி பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 நாளைக்கு ஒரு தண்ணி, ஏன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை நட்டோம் அப்படின்னா அது பாக்கெட்டு கணக்கு, 30 பாக்கெட் வருது அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு கூலி. அப்படி இல்லைன்னா பெண்கள் அதிகமாக கூலி கேட்குறாங்க, இல்லைன்னா பாக்கெட்டு கணக்கு தான் கணக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நம்ம பயிரிட்டோம்னா ஒரு 20,000 to 25,000 செலவாகி போயிடும். கரெக்டாக நாம் சொன்ன அந்த 45 நாள் கரெக்டா வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு எல்லாம் வித்து போச்சுன்னா நல்ல ஒரு மகசூல் தான். 1.5 மாசத்துல பாத்துக்கலாம்.

0: நீட்டாக வந்து சாக்கு பையில் எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க.
1: அவங்க என்ன முள்ளங்கியான விதை அந்த பாக்கெட்னு சொன்னீங்களா, இல்லை எங்கே வாங்குறீங்க, எப்படி பரிசோதனை பண்ணி வாங்குவீங்க நீங்கள்?
0: நமக்கு வந்து அக்ரி இருக்காங்க, அக்ரி கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு மருந்து கடைங்கள்லயே கிடைக்குது, பாக்கெட்டோட இருக்குது.
1: சரிங்க, இப்போ எந்த பயிர் எடுத்தாலும் அதில் நாலஞ்சு ரகம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க விதைகள்லயே. முள்ளங்கில் எத்தனை வகை இருக்குது?
0: முள்ளங்கள்லையும் வந்து ரெண்டு மூணு வகைங்க மேலே இருக்குது. அதில் மோஸ்ட்லி நம்ம பர்மனண்ட்டாக அவங்க அக்ரி வந்து ஒரே ஒரு இதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க நமக்கு, அதையே நம்ம வந்து போட்டுக்கிட்டுக்கிறோம். புது வகையான பயிரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல, அந்த பிங்க் கலரில் வரும். அது மருந்து வந்து அதில் மிக்சிங் போடுறதுனால கலர் வேறு மாதிரி வரும். கம்பெனிங்க நிறையா கம்பெனிங்க கொடுக்குறாங்க, நாம் வந்து பர்மனண்ட்டாக ஒரே ஒரு இது அவங்க ரெஃபர் பண்ணுற அதே தான் நம்ம வந்து பயிரிடுறோம்.
1: சரி, இப்போ நம்ம மண்ணுக்கு பார்க்கும்போது முள்ளங்கி பயிர்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, அங்குண்டும் இங்குமன்றமாக பண்ணுவாங்க. ஏன் மற்ற பயிர் விட்டு இந்த பயிர் தேர்ந்தெடுத்தீங்க?
0: இது வந்து குறுகிய காலத்தில் நல்ல ஒரு ரேட்டுக்கு ஒத்துப்படுறோம். 45 நாளுங்கிறது இப்போ மோஸ்ட்லி வந்து மற்ற இப்போ கேழ்வரகு இருக்கட்டும், கல்லக்காயாக இருக்கட்டும், வேர் நிலக்க நிலக்கடலை இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 4 மாதம் அந்த மாதிரி போயிடுது. 4 மாதம் 4 12 கிட்டத்தட்ட 120 நாளைக்கு மேலே இப்போ நெல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது குறுகிய காலத்தில் நமக்கு டக்குன்னு அந்த டைமுக்கு 8-10 ரூபா 12 ரூபான்னு ரேட் இருந்துச்சுன்னா டக்குன்னு விற்றுப்படலாம், நமக்கு ரொம்ப ஈஸியும் கூட.
1: சரி பரவாயில்லைங்க, இப்போ எல்லாமே விவசாயம் பண்ணிடலாம். ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை, ஆட்டில் பிரச்சனை இருந்தாலும் இந்த நோய் பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா பேருக்குமே இப்போ நிலக்கடலில் இருந்தால் செம்பன் தாக்குதல் நோய் வருது, நிறைய நோய்கள் வருது. இப்போ முள்ளங்கின்னு வரும்போது இதில் நோய் பிரச்சனை எந்த விதமான நோய்கள்லாம் தாக்குது?
0: அது வந்து ஒரு முறை நமக்கு வந்து அந்த பூச்சி இதில் அதிகமாக உட்கார்றதில்ல, ஒரு முறை வந்து அந்த பூச்சி மருந்து கொஞ்சம் அடிக்க வேண்டியது வரும், அவ்வளோதான். அதுக்குள்ளார தான் நமக்கு தான் டைமு ஷார்ட்டாக வந்து முடிஞ்சு போயிருதில்ல, 45 நாளில் எடுத்துப்படுறோம். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: பிரச்சனை
0: நோய் பிரச்சனை பெருசாக கிழங்கு பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். நாம வந்து கிழங்கு இன்னும் ஊறட்டும் அப்படின்னு பார்த்தா அந்த 2-1 நாளிலேயே காயோட தரம் மாறி போயிடும், முத்தி போயிடும். நடு அந்த முள்ளங்கியில வந்து எப்பவுமே உடச்ச உடனே உள்ள பொரடு விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கு. அதனால கரெக்டா 45வது நாள் அறுவடை பண்ணிடணும்.
1: சில காயங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல உயரமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும், சில காயின்னு பார்க்கும்போது சிறுத்து காணப்படும். இப்படி சிறுத்தும் பெருத்தும் வித்தியாசம் காணப்படுது எதனால?
0: அது மண்ணோட தரம் தான், மண்ணோட தரம் நம்ம கொடுக்குற சத்தை பொறுத்து. எந்த இடத்துல வந்து சத்து அதிகமாக தான் அந்த இடத்துல நல்லா விளைச்சல் இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி பாயாத இடமா இருக்கும், கொஞ்சம் மேடா இருக்கும்.
1: சரி, இப்போ பெரும்பாலுமே மண் மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு, பல்வேறு உரங்கள் போட்டு சரியா வந்து நம்ம உழவு செய்யறதுனால மண் வந்து மலட்டுத்தன்மை ஆச்சு. மண்ணுக்கு சக்தி கொடுப்பது, மண்ணை சக்தியின் அதிகரிப்பது எப்படி, அதை எப்படி பண்ணுவீங்க?
0: அது எப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து மாட்டுச்சாணம், கோழிச்சாணம், ஆட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் தான் நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்கு. அடுத்தது கோழிச்சாணம், அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டுச்சாணம். இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது எருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எடுத்துட்டு வந்து கொட்டி அந்த மாதிரி பண்ணணுங்கும் போது அதோட இது மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் கொண்டுட்டு வந்துடும்.
1: சரி, இப்போ குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பயிர் தான் முள்ளங்கி.
0: ஆமாம்,
1: மழை காலங்களில் இந்த மாதிரி குளிர்காலம் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க. இப்போ 2 பெண்ணாரம் வட்டாரம், காரிமங்கலம் வட்டாரத்தில் நீங்கள் காரிமங்கலம் வட்டாரத்தை பண்ணுறீங்க. காரிமங்கலம் சிறப்பாக, பெண்ணாரத்தில் சிறப்பாக முள்ளங்கி எப்படி இருக்கு?
0: காரிமங்கலம் தான் சிறப்பு,
1: ஏன்னா அங்கே தான் குளிர்ச்சியான தன்மை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சைடு தான் வந்து இப்போ நம்ம சைடு மோஸ்ட்லி தண்ணி இல்லாத இடத்துல மானாவரியாக பண்ணுறாங்க. காரிமங்கலம் சைடு தண்ணி இதெல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஏரியா வந்து அதிகமாக வந்து முள்ளங்கி சாகுபடி வந்து நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க.
1: சரிங்க, இப்போ முள்ளங்கி இப்போ பயிர் பண்ணும்போது அதுக்கு ஊடு பயிர் ஏதாவது பண்ணது உண்டா?
0: அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, இந்த ஏதாவது வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சைடில் கீழே நடுவாங்க, பிடிப்பாங்க. அப்புறம் அது முள்ளங்கி அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும், அப்புறம் உடனே அதையும் பிடிங்கி விட்டு அப்புறம் அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியது.
1: சரிங்க, இப்போ கஷ்டப்பட்டு ஒரு பயிரை விளைவிச்சிடலாம், அதை சந்தைப்படுத்தல் தான், அங்கே தான் ஒரு புச்சல் தானே இருக்குது. சரியான ரேட்டுக்கு வந்து நம்ம சந்தைப்படுத்திக்கிட்டா தான் நம்ம வந்து உழைச்ச உழைப்புக்கு ஒரு காசை பார்க்க முடியும்.
0: கண்டிப்பாக,
1: இப்போ வந்து புரோக்கருங்க வந்து இங்கே வீட்லேயே வந்து வாங்கிக்கிறாங்க, இல்லை அதுக்கு கட்டுப்படி ஆகல, சில இடத்துல நீங்களே வந்து வண்டியில் அள்ளி போட்டுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் அங்கே விற்பனை பண்ணுவீங்க, அப்போ கூடுதல் லாபமாக இருக்கும். உங்களுடைய சந்தை விற்பனை எப்படி இருக்கு?
0: சந்தை விற்பனைன்னு பார்த்தா காரிமங்கலத்தில் வந்து நமக்கு மார்க்கெட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, பக்கம் காரிமங்கலம் ஹைவே, காரிமங்கலம் மார்க்கெட்லேருந்து ரொம்ப 1 கிலோமீட்டருக்குள்ள தான், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரிமங்கலங்கிறது நமக்கு சென்டர் பிளேஸ், இந்த பக்கம் இருந்து இப்படி சேலம் தருமபுரி இப்படி போயிருது, இந்த பக்கம் பெங்களூர் பக்கம் இப்படி, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எந்த பிரச்சனையும் கிடையாது. காரிமங்கலத்தில் இருந்து அழகாக வந்து வியாபாரிங்க இருக்காங்க, வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காட்டிலேயே வந்து பார்த்துட்டு அங்கேயே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, உடனே ஆள் வச்சு அவங்களே எல்லாம் கிளியர் பண்ணிட்டு
1: போயிடுறாங்க. சரிங்க, இப்போ அந்த செடியானது எந்த உயரத்துக்கு வளருங்க?
0: செடின்னு பார்த்துக்கிட்டா ஒரு 1.5 அடி அந்த மாதிரி வரைக்கும் வளரும். அங்கெல்லாம் புடிங்கிட்டு கட் பண்ணிட்டு அழகா வச்சு நல்லா கழுவி பக்காவே ஏத்திடுவாங்க.
1: சரிங்க, இப்ப வேலையாட்கள் பிரச்சனை தான் பெரும்பாலும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு காட்டுல வேலை செய்யறீங்க, பக்கத்து காடு இருக்கு, பக்கத்து காடு உங்க குடும்ப உறுப்பினர்லாம் போய் வேலை செய்வாங்க.

0: உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், அந்த குடும்ப உறுப்பினர் அப்படி மாறி மாறி வந்து வேலை செய்வாங்க, அப்படி ஒரு பண்டமாற்று முறை இருக்கு. அந்த காலத்துல இருந்து இப்ப வேலையாட்கள் பிரச்சனை எப்படி இருக்கு உங்களுக்கு? பிரச்சனை இல்லையா?
1: இப்ப அப்படின்னு பார்த்தா இப்ப சின்ன சின்ன வேலைக்கு வந்து நாம அது மொய்யாள்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நாம ரெண்டு பேர் போய் அங்க செஞ்சோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அது சின்ன சின்ன விஷயத்துக்கு செட் ஆகும். ஏக்கர் கணக்குல நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது அப்ப வந்து நம்ம கூலி கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா குத்தகையா விட்டுற வேண்டியதுதான். இப்ப நான் சொன்ன மாதிரி கூலிக்கு வாங்கன்னு கேட்டா வரமாட்டாங்க. இப்ப பாக்கெட் கணக்கு 30 பாக்கெட் இருக்குன்னா அது கால்குலேஷன் போட்டு அவங்க இவ்வளவு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாக்கெட் கணக்கா கொடுத்துட வேண்டியதுதான், இல்லைன்னா ஒட்டுக்கா ஒரு ஏக்கரா இதுக்கு நெடுணுமா பாக்கெட்டா அப்படின்னு டோட்டலா குத்தகை பிடிச்சிக்குவாங்க. இப்ப ஒரு நாளைக்கு கூலிக்கு வந்தா 350-400 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க 600 ரூபா ரேஞ்சுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டு அவங்க குத்தகையை பிடிச்சிக்குவாங்க.
0: சரிங்க. இப்போ காய்கறிகள்னா வந்து உடனுக்குடனே வந்து அது விற்பனை பண்ணணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இப்படி பிடுங்கணும்னு நீங்கள் வந்து சந்தை கெட்டு போயிருவீங்க?
1: கண்டிப்பாக உடனே அடுத்த நாளே போயிடும். இன்னைக்கு வந்து இப்போ எல்லாம் பேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போயிடும்.
0: ரெண்டு ஒரு நாள் வந்து வச்சிருப்பீங்களா?
1: இல்லை, அது அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். கழுவுன உடனே டக்குன்னு பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா வந்து முள்ளைங்க வந்து அந்த வாட்டம் உளுந்து போயிடும். அது நாளடைவில் மார்க்கெட்டுக்கு போய் அங்கேருந்து அது வந்து வியாபாரம் ஆகிடணும், இல்லைன்னா பழசாக ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா அதோட உள்ள இருக்கிற அந்த இது வந்து அப்படியே வாட்டம் உளுந்து போயிடும். காய் பார்த்தாவே நல்லாவே தெரியும்.
0: சரி, எப்படி பேக் பண்றீங்க அதை?
1: பேக்கிங்னு பார்த்துக்கிட்டா அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தோட்டத்திலேயே வந்து ஒரு பாத்தி கட்டி அதில் தண்ணி ஃபுல்லாக விட்டு அதில் வந்து புடுங்கினதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு 4 பேர் கழுவிட்டே இருப்பாங்க. கழுவுன உடனே அந்த மேலே இருக்கிற அந்த கோம்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு உறிஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட்டாக இருக்கும், முள்ளங்கி பார்க்குறதுக்கு கடி சாப்பிட்லான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் புது புது சாக்கு, அந்த ஜன்னல் சாக்கு, இந்த வெங்காயம்லாம் வரும் சாக்கு, அந்த மாதிரி சாக்கில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி அழகாக வச்சு உள்ளேருந்து நிறுத்தி அடுக்குவாங்க. அடுக்கி மேலே போட்டு ஸ்டிச் பண்ணி பிக்கப்பில் ஏற்றிடுவாங்க. பிக்கப்பில் ஏற்றின உடனே அங்கேருந்து
0: சேர்ந்து
1: அந்த மாதிரி அங்கே போனோம்னா இன்னும் வந்து அது கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு போக வர நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு வியாபாரிகிட்ட பேசி ஓகே இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேயே வந்து கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா 4 தோட்டத்துக்கார் சேர்ந்து ஒரு லாரியில் இது பண்ணி நாங்கள் இடத்துக்கே அங்கே கூட்டுகிட்டு போனால் வண்டி போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வந்து டக்குன்னு பார்த்து 10 ரூபா முன்ன பண்ண பண்ணி எடுத்துக்குவாங்க.
0: சரிங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்வு, மனிதனோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு காய்கறிகளும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அதுதான் தினந்தோறும் வேணும், தினந்தோறும் சாப்பிட்டாகணும். அப்படி தினந்தோறும் சாப்பிட்டாகும்போது அதோடய தேவை அதிகமாக தான் இருக்குங்க. தேவை அதிகமாக இருக்கும்போது அதை வியாபாரிகள் என்ன சொல்கிறீங்கன்னா அதிகமாக போடுங்க அப்படின்னு எதாவது சொல்கிறாங்களா? எப்படி
1: அதான் இப்போ வர, அதாவது வந்து முள்ளங்கி அதிகமாக ஆகி போயிடுச்சுன்னா அதை கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. முள்ளங்கி எந்த ஒரு பொருளுமே வந்து அதிகமாக அதோட விலை குறைஞ்சி போயிருது. அதோட இப்போ முள்ளங்கி வந்து அதிகமாக யாரும் மகசூலே பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது முள்ளங்கியோட தேவை அதிகமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கிற டைமுக்கெல்லாம் வந்து நல்லா 10 ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. மழைகளை பேஞ்சு அந்த மாதிரி அதாவது இப்போ நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரேட்டு தான் இப்போலாம்
0: தேவையான
1: எடுத்து தண்ணி ரொம்ப டிமாண்டு அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரிப்பு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகுது. தண்ணி பற்றாக்குறையில் கூட நம்ம 1 ஏக்கர் போட்டு ட்ரிப்பில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது நம்ம வாய்க்கால்லையே பாய்ச்சிக்கலாம்.
0: சரி, ஆரம்பிங்க. இப்போ ஒரு நீங்கள் ஒரு படித்த விவசாயம் இருக்கீங்க, பல தரப்பட்ட இடத்துலலாம் போய் கேட்டுட்டு அனுபவங்கள்லாம் வந்து கற்றறிந்து நீங்கள் அந்த விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு லாபகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பாக
0: படித்த மற்ற விவசாயிங்க இது பண்ணும்போது ஓரளவுக்கு லாபம் கிடைக்குமா? முள்ளங்கி பண்ணலாமா?
1: கண்டிப்பாக பண்ணலாம். முள்ளங்கி வந்து இந்த காரியமங்கலம் சைடெலாம் நிறைய பண்ணுறாங்க. எங்கள் மாமனார் அவங்களும் அதிகமாக வந்து
0: நம்ம ஏரியா பெண்ணாகர் ஏரியாவில் முயற்சி பண்ணி பார்த்தீங்களா?
1: பெண்ணாகர் ஏரியாவில் நான் நம்ம தோட்டத்தில் பண்ணி பார்த்தேன். என்னன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டு அதை விற்கிறது கொஞ்சம் பெரிய சவாலாக இருக்கு. இப்போ நான் 1 ஏக்கர் அங்கே போட்டேன்னா அங்கே அந்த ஏரியாவில் வந்து முள்ளங்கி கிடையாது. இப்போ நான் அதை வந்து நான் ஏற்றுனேன்னா இங்கே அங்கே நான் ஆள் பிடிக்கணும், அது டைம் டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நான் இப்போ இன்னைக்கு 45வது நாள்னா அதுக்கு முன்னாடியே நான் பேசி வச்சு அதை கரெக்டாக பண்ணி அன்னைக்கே நான் வந்து கிளியர் பண்ணி நான் மூட்டை வந்து நான் மார்க்கெட்டுக்கு ஏற்றிடணும். நான் ஆளுங்க தேடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது 4 நாளையில் அது அதோட இது மாறி போயிடும்.
0: சரிங்க, ஒரு ஏக்கரா பயிர் பண்ணுறீங்க.

0: நாற்பத்தஞ்சு நாள் எல்லாம் முடிஞ்சிருது. நாற்பத்தஞ்சு நாளில் எவ்வளோ வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
1: 45 நாளையில் அதான் அன்னைக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எப்படியா ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு விற்று போச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு டேட்டில் 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா இந்த மாதிரி ரேஞ்செலாம் ரொம்ப வேலை டவுன் ஆகி போச்சுன்னா அது போட்ட காசு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போயிடும்.
0: சிரமமாயிடுது.
1: ஆமாம்,
0: மார்க்கெட் பொறுத்து தான்.
1: ஆமாம் ஆமாம், 10 ரூபாய்க்கு மினிமம் 10 ரூபாய்க்கெலாம் விற்று போச்சுன்னா நமக்கு ஒரு 25,000 செலவாகும், ஒரு 75,000 லாபம் பார்த்துடலாம் ஒரு ஏக்கரில். இன்னும் அதிகமாக 15 ரூபாய்க்கெலாம் விற்று போச்சுன்னா 1 லட்ச ரூபா பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான்,
0: நேரங்காலங்க பார்த்து தான் பயிர் பண்ணாத மட்டும்தான் லாபத்தை ஈட்ட முடியும். சரிங்க, கடின உழைப்பு விட புத்திசாலித்தனமான உழைப்பு தான் விவசாயத்தை வந்து கை கொடுங்க அருமையாக சொல்லிட்டீங்க. சரிங்க, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சு தான் சொல்லுவீங்க, கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுமே. உண்மையிலேயே ரெண்டுமே முக்கியமான விஷயமே, ரெண்டுமே மனிதனுக்கு தேவை தான்.
1: கண்டிப்பாக
0: ஒரு காய் வந்து தினந்தோறும் தேவை, கோழி வந்து வாரத்துக்கு ஒரு முறையாக தேவை. மனிதனுக்கு தேவையான ஒரு இதை தான் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க. இப்போ கோழின்னு எந்த மாதிரி கோழி இருக்குங்க?
1: கோழி வந்து நான் ஆரம்ப காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன், கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து நான் வச்சுருந்தேன், ஒரிஜினல் நாட்டு ரகம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டா நாட்டு ரகம் நம்ம பல்லடம் நாட்டி வந்து கம்பெனி இறக்குது, கம்பெனி இறக்குது. நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து மெடிசன் கொடுத்துறாங்க, கோழி குஞ்சு கொடுத்துறாங்க, ஃபீட் அது தீவனம் கொடுத்துறாங்க, இது எல்லாமே கொடுத்துறாங்க. நம்மளுடைய வேலை வந்து அதை பராமரிக்கணும், காலையில சாயந்தரம் மதியம் 3 நேரமும் வந்து அதுக்கு வந்து தீவனம் தண்ணி அது வைக்கணும், மருந்து கரெக்டா அந்தந்த டைம் கொடுக்கணும். கொடுத்து கரெக்டா முட்டையிலேருந்து வெளியே வந்த முதல் நாள் நம்ம பண்ணைக்கு வந்துருது. அன்னையில இருந்து 25வது நாள் 30வது நாள் டிமாண்ட பொறுத்து எடுத்துறாங்க, வேற பண்ணைக்கு போயிருது. நமக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு 3 ரூபா வீதம் குடுக்கறாங்க. இப்ப 5000 குஞ்சு இறக்குறாங்க அப்படின்னா 15,000 ரூபா நமக்கு 25 நாள், அது வீட்டுல இருக்கிற லேடிஸே பாத்துக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளது என்னன்னா எலக்ட்ரிக்கு, கோழி செட்டு, தண்ணி, இது மட்டும் தான் நம்மளது. காலையில எந்திரிச்ச உடனே கோழியை ஒரு ஒன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது இறந்துருக்கா ஏதாவதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தண்ணி வச்சுட்டு தீவனம் வச்சிட்டோம்னா மறுபடியும் மதியம் மறுபடியும் நைட்டு தண்ணி வந்து எப்பப்பெல்லாம் காலியாவதோ அப்பப்பெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணி யாரா அப்பப்போ போய் ஊற்றிட்டு இருக்கிறதுனா ஆட்டோ டிங்கர்னு எல்லாமே இருக்குது, போட்டு விட்டோம்னா அது வந்து கோழி அந்த நிப்பிளில் அடிக்க அடிக்க அந்த தண்ணி இறங்கிக்கும். தீவனமும் அதேமாதிரி தான், ஒரு மூட்டையை பிரித்து டோட்டலாக கொட்டி விட்டோம்னா அது சாப்பிட சாப்பிட அந்த தீவனம் இறங்கிட்டே இருக்கும். இது இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக பாத்துக்கலாம்.
0: சரி, இருக்கட்டுங்க. 5000 குஞ்சுங்க நீங்க வாங்குறீங்க, இதோட அமைப்பு அந்த கொட்டகை முறையில எப்படி அமைப்பீங்க, வேலையெல்லாம் எப்படி?
1: 5000 குஞ்சுன்னு பாத்துக்கிட்டா இப்ப 77x23 நீளம் வந்து 77 அடி நீளம், அகலம் 23 அடி அகலம்.
0: ஏன் கரெக்டா அந்த அடியோடு இருக்கு, இதுக்கு மேல அதுக்கு அளவுக்கு அதிகம் அளவு குறைவாக வைக்க முடியாதா?
1: இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் 77x23 அதுல வந்து 10,000 குஞ்சு இறக்க முடியாது. 10,000 குஞ்சுன்னு வரும்போது இன்னும் பெருசா செட்டு வேணும் இடம். இப்ப அது வந்து எப்படின்னா 5000 குஞ்சுக்கு மொதல் நாள் இறக்கும் போது கம்மியா இருந்தாலும் அது 20வது நாளுங்கும் போது கோழி குஞ்சுங்கள்லாம் பெருசாயிருது, பெருசாக அதோட இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருது. அப்ப வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளார அந்த 25 நாளையில 30 நாளையில நம்ம எடுத்தே ஆகணும். எடுக்கலன்னா இடம் பற்றாக்குறை, கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது, எல்லாம் அதோட கழிவுகள் அது இதுன்னு எல்லாம் நிறைய. அதுக்கப்புறம் அதோட ஆரோக்கியம் வந்து கெட்டு போய்
0: பரப்பளவு தான்.
1: ஆமா,
0: சின்ன கோழி குஞ்சா இருக்கும் போது குறைந்த இடம் வேணும், ஆனா வளர வளர பரப்பளவு அதிகமா தேவைனால பெரிய செட்டப் போடுறீங்க. சரி, இருக்கு. பெரும்பாலுமே கோழி வளர்த்தாலே தண்ணி பிரச்சனை தான், தண்ணி எனி டைம் இருக்கணும்.
1: கண்டிப்பா
0: தண்ணி இருந்தா மட்டும்தான் வந்து சிரமம் இல்லாம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு தண்ணி வேணும்?
1: தண்ணின்னு பாத்துக்கிட்டா இப்ப போர் தண்ணி தான் நம்ம கொடுக்கறோம். கிணத்து தண்ணின்னு கொடுத்தோம்னா சளி பிடிச்சிக்கும், ஏன்னா அது கிணத்து தண்ணிக்கும் போர் தண்ணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிணத்து தண்ணி சில்லுன்னு இருக்கும், அது சளி பிடிக்கிறதுக்கான நிறைய அறிகுறி இருக்குது. சளி பிடிச்சிக்கும், அது அறிகுறி எல்லாம் இல்ல, சளியே பிடிச்சிக்கும். போர் தண்ணி வந்து சூடா இருக்கும், அதனால எப்பவுமே ஒரு தண்ணி கொடுத்தோம்னா தண்ணி மாத்தாம போர் தண்ணியை தான் கொடுத்துட்டு இருக்கணும். ஆமா, நம்ம போர் தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். மெடிசன் எல்லாம் அப்பப்ப கொடுப்பாங்க, வேக்சின். அந்தந்த டைமுக்கு அந்த வேக்சினை வந்து 5000 குஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேக்சின் எடுத்து தண்ணியில கலந்து நாங்க வந்து
0: தண்ணி எப்படி குடிக்க முடியும்?
1: டப்பா இருக்கு, அதுக்கெல்லாம் தனித்தனி இதெல்லாம் டப்பா இருக்கு. அது தீவனம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீட்டா உள்ள கழிச்சிட்டு கள்ள போட்டு தான் கொட்டிருப்போம், ஃபுல்லா கழிச்சிட்டு அப்படியே இருந்துக்கோ.
0: சரிங்க, எனி டைம் தண்ணி இருக்க டப்பால.
1: ஆமா,
0: சரி. தீவனம் குடுக்க எது, எந்த மாதிரி தீவனம் அதுங்க?
1: தீவனம் வந்து எல்லாமே மிக்சிங்கு, கருவாட்டுத்தூள், அதுக்கப்புறம் அந்த நம்ம கருது இந்த சொல்லுவாங்களே மக்காச்சோளம், அது எல்லாமே எல்லாம் மிக்சிங் தான், கம்பெனி தான். இது மாதிரி நிறைய கம்பெனி தீவனங்கள்லாம் வருது, ரேட்டும் கொஞ்சம் அதிகம் தான். 2,500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு 50 கிலோ ஒரு மூட்டை, அது கம்பெனியே கொடுத்துட்றாங்க. நாம வந்து பராமரிப்பு செலவுக்கு ஒரு குஞ்சுக்கு 3 ரூபா கொடுத்துட்றாங்க, 1000த்துலேருந்து தான் இறக்குறாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 2 வருஷமாக கண்டினியூவாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு.
0: சரி, நல்ல ஒரு லாபகரமாக தான் பண்ணுறீங்க. எந்தளவுக்கு தீவனம் கொடுக்குறீங்க, எந்தளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்க, பரப்பளவு எந்தளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க.

0: எல்லாம் பார்த்துக்கு தேர நீங்கள் முள்ளங்கி விவசாயத்தையும் ஒருத்தும் பார்த்துக்குறீங்க, இதுவும் ஒரு பக்கம் பண்ணுறீங்க. என்ன ஆட்கள் அதிகமாக தேவைப்படுதா அந்த கோழி பண்ணிக்கலாம்?
1: கோழி பண்ணிக்க ஆட்கள் எல்லாம் தேவையில்லை, ஒரு ஆள் இருந்தாவே போதும். இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் தண்ணி வச்சுட்டு தீவனம் வச்சுட்டா வேலை முடிஞ்சு. மறுபடியும் நம்ம மதியம் வந்து ஒரு முறை வைக்கணும், சாயந்தரம் ஒரு முறை வைக்கணும். இது ஸ்டார்டிங்ல ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்ப ஸ்டார்டிங்ல வந்து இலங்குஞ்சு அப்பப்ப போய் பார்க்கணும், ஏதாவது சவுண்டு ஏதாவதுனா கூட டக்குன்னு எல்லாம் போய் ஒரு பக்கமா எல்லாம் சாயும் போது எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு எல்லாம் அதிகமா இறப்புக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அதை வந்து இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா பாக்கணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிக்குதுங்க கோழி குஞ்சுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் ஸ்பெஷலா அதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதையும் பாத்துக்கலாம், ஒரு மாடு ரெண்டு மாடு பாலுகளை பாத்துக்கிட்டு அதுவும் பாத்துக்கலாம். மற்றபடி இப்ப முள்ளங்கியோ இல்ல மத்த விவசாயம் அந்த முடியும் போது நம்ம வெளியில வந்து கூலிக்கு ஆளு கூப்பிட்டு தான் ஆகணும், அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னா
0: இப்ப பறவை காய்ச்சல்னு ஒண்ணு இருக்கு இந்தியா முழுவதுமே பெரிய அனல் அடிக்கும் பறவை காய்ச்சல் தாக்கும் போதுனா இந்த மாதிரி கோழிகள் பராமரிப்புனா ரொம்ப முக்கிய விஷயம். குறிப்பா கேரளா இந்த மாதிரி நிறைய வழக்கடத்துல இந்த மாதிரி பறவை காய்ச்சல் பிரச்சனை இருக்குது. இந்த பறவை காய்ச்சல் வர்றதுனால அந்த மாதிரி சமயத்துல எப்படி பராமரிப்பீங்க நீங்க கோழியை?
1: பறவை காய்ச்சல் வர அதான் நம்ம ஃபர்ஸ்டே வந்து வேக்சின் கொடுத்துட்றோம். கோழி குஞ்சுக்கு பிறந்து வந்து முத நாளிலேயே வேக்சின் அடிச்சிடறோம். அதனால வந்து அது வெளியில நம்ம விட போறதில்ல. அந்த 23-77 அந்த இதுக்குள்ளார தான் இருக்க போகுது. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து நம்ம அலோவ் பண்றதில்ல, அலோவ் பண்றதில்ல. வெளியிலேருந்து யாராவது வந்தா கூட மாஸ்க் போட்டு காலில் செப்பல் கழட்டி விட்டு அங்க நாம யூஸ் பண்ற செப்பலை போட்டுக்கிட்டு தான் உள்ள போகணும். மறுபடியும் காலை தண்ணி போட்டு கழுவிட்டு தான் உள்ள போகணும். அதனால மோஸ்ட்லி 90% வெளியாட்களை உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. அதனால படுதாலாம் போட்டுருக்கிறோம், பிடிக்கிறோம். மழை பெஞ்சாவோ அது வெயில் அடிச்சா படுதா ஓபன் பண்ணுவோம். மழை பெஞ்சுன்னா கூலிங்கே உள்ள வந்து காய்ச்சல் இல்லை சளி ஏதாவது வந்துடும் அப்படிங்கறதுனால நாலு பக்கமும் படுதாவை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால சேஃப் தான். டைம் டு டைம் அதுக்கு வந்து வேக்சின் கொடுக்கறதுனால அந்த பாதுகாப்பா இருக்குது. இப்ப நம்ம நார்மலா வீட்டாண்ட வளர்த்துற நாட்டு கோழிங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டா அது வந்து வெளியில அங்கங்க சுத்திட்டு வருது இல்லையா, அது சுத்திட்டு வரதுனால அதுக்கு வந்து இப்ப நோய் வந்துருது. அதுக்கு நம்ம சரியா பராமரிப்பு இல்ல, அதுவா பிறந்தா அதுவா வளருது. ஆனா இது வந்து இப்ப 5,000 குஞ்சு 6,000 குஞ்சு விடுறோம் அப்படின்னா கரெக்டா இத்தனாவது நாள் இந்த மெடிசன் இந்த இதுன்னு வேக்சின் கரெக்டா குடுக்கறதுனால பெருசா ஒன்னும் அதுக்கு இறப்பு
0: சரிங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ குழந்தைய பராமரிக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் கண்காணிச்சா இருங்க. வெளியாட்கள் உள்ள விடுறதுல வெளி கோழி கூட உள்ள விடுறதில்ல அப்படின்னா பராமரிப்பு முறை அருமையா இருங்க. சரி, இப்ப எத்தனை நாள் வளர்ந்துருதுங்க?
1: அது இப்ப மொதல் நாள் இன்னைக்கு விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற பண்ணைக்கு டிமாண்டு. இப்ப ஹைதராபாத், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி வந்து டிமாண்டை பொறுத்து நம்ம பண்ணையிலிருந்து கோழி குஞ்சு எடுத்துருவாங்க. எடுத்துடலாம்.
0: கொஞ்சம் வளர்ந்த கூட தேவைப்படுது.
1: தேவைப்பட்டுச்சுன்னா 18th கோழி குஞ்சு கூட தூக்கிட்டு போயிருவாங்க.
0: எந்த அளவுக்கு இருக்கும் 18 நாள்? அது எடை
1: ஓரளவுக்கு 18 நாளுங்கும் போது நமக்கு ஒரு 100-150 கிராம் சம்திங் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அப்புறம் 25-30 நாளுங்கும் போது நம்மளுக்கு 200-300 கிராம் பக்கம் வந்துடும். அவ்வளவுதான். 30 நாள் வேற பண்ணிக்கு போயிடும். அங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க பிரிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்ப பல்லடத்துல தான் நம்மளுக்கு வந்து கோழி குஞ்சு வருது, நாட்டு குஞ்சுங்க. அது விட்டா சோனாலி மகாராஷ்டிரா, அதோட பூர்வீகம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில இருந்து ட்ரெயின்லயும் வந்துருது. அங்கிருந்து பெட்டியில எல்லாம் போட்டு அனுப்பிடுறாங்க. கரெக்டா அங்க ஏத்தனாங்கன்னா 24 மணி நேரத்துல அங்க இடத்துக்கு வந்துடணும். இல்லைன்னா எல்லாம் சின்ன சின்ன இளங்குஞ்சிங்க ஏதாவது ஆயிடும். நம்ம இப்ப ரெண்டு தான் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னு சோனாலியும் இன்னொன்னு நம்ம பல்லட நாட்டி.
0: ஒரிஜினல் ரெண்டு தான். இந்த ரெண்டு வருஷம்
1: இந்த 2 வருஷமா நான் அதிகமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எது சிறப்பு சோனாலிக்கா பல்லட வகையா?
1: சோனாலின்னு பாத்துக்கிட்டா கொஞ்சம் அதோட சுறுசுறுப்பு எல்லாம் வீரியம் வேகம். சோனாலி சேவல்லாம் டக்குன்னு பெருசாகி போயிடும். ஆனா அந்த 1.5 கிலோவுக்கு மேல பெருசா ஆகாது, 1.5 கிலோ அதிகபட்சம், அதுக்கு மேல பெருசா ஆகாது இது சோனாலி. ஆனா பார்த்தா சாவலுங்க கொண்டை இதெல்லாம் நல்லாவே டக்குன்னு பெருசா வந்துடும். நாட்டுக்கோழி வளர்றது கொஞ்சம் லேட்
0: ஆகும். இந்த பல்லடம் வகை,
1: பல்லட வகை நாட்டி தான் வந்து இப்ப 4 மாசம் ஆகணும். இப்ப நம்ம ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி மேல போகணும்னா 4 மாசம் ஆகணும். ஆனா இது 90 நாள் அந்த மாதிரி டக்குன்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி ஆகிக்கும். ஆனா வேகம் அதிகம், துரத்தி புடி இப்ப நாட்டுக்குள்ளேயே துரத்தி பிடிச்சிடலாம். சோனாலிய வந்து துரத்தி பிடிக்க முடியறதில்ல.
0: போர்ல பங்கு பெற வீரர் மாதிரி.
1: ஆமா, பயங்கரமான வேகம்.
0: சரிங்க, எப்படின்னும் போது நல்ல ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாம். இப்ப சில்லற வியாபாரிங்க வராங்க, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்டுக்கோழி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படும் போது சில்லற வியாபாரம் நடக்குமா?
1: இப்ப வந்து கம்பெனி விட்டுந்தா நாம அதை வந்து ஓனருக்கு தெரியாம நாம வந்து வந்து கொடுக்க முடியாது. நாம சொந்த இதெல்லாம் நாம வச்சிருந்தோம்னா சில்லறையா நாம வந்து கடைகளுக்கோ இல்ல வந்து லோக்கல்ல வந்து கேக்குறவங்களுக்கு கிலோ இப்பெல்லாம் வந்து கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. லோக்கல்ல வந்து நம்ம கொடுக்கலாம்.
0: சரி, இருக்கட்டும். இப்ப மருத்துவர் வந்து சொல்றீங்க, மருத்துவர் வந்து ஊசி எல்லாம் வந்து போட்டு போறாரு அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை நாளைக்கு ஒரு மாதிரி 1 மாசத்துல
1: நாம வந்து கோழி வந்து இன்னைக்கு இறை அதாவது தீவனம் வந்து கொஞ்சம் டல்லா எடுக்குது, அதாவது

0: எப்பவுமே தீவனம் போட்டதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு எல்லா இடத்துக்கும் தீவனம் போடுவோம். தீவனம் போட்டுட்டு கோழியை வந்து அப்படியே ஒரு பக்கமா வந்து ஓட்டி பார்த்தோம்னா ஓரம் பாரம் உடம்பு சரியில்லாத இருக்கிறதெல்லாம் அப்படியே லைட்டா அப்படியே தலையை தொங்கி போட்டு ஒரு ஓரமா நிக்கும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அது டோட்டலா எல்லாத்துக்கும் பறக்கும். அதுல இருந்து வெளியே
1: அப்புறப்படுத்திட்டு
0: அதுக்கு என்ன ரத்த கழிச்சல் பிரச்சனையா இல்ல வெள்ள கழிச்சல் இருக்கா, அதுக்கு சளி பிடிச்சிருக்கா, காய்ச்சலா என்ன ஏதோ அதை பார்த்து உடனே அதுக்கு தேவையான மெடிசன் உடனே டோட்டலா கொடுத்துடணும்.
1: ரத்த கழிச்சல் வெள்ள கழிச்சல் ஆகும்போது எப்படி என்ன எப்படி பாதிக்கப்படும்?
0: ரத்த கழிச்சல் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த கழிவுகள் இருக்கும்போது ரத்த ரத்தமா இருக்கும், அப்பவே நம்ம வாட்ச் பண்ணோம் ஏதோ ரத்த கழிச்சல் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு அப்படின்ட்டு. தண்ணி குறைய கூடாது, அதிகமா வந்து தண்ணி குறைஞ்சிச்சுன்னா தண்ணி இப்ப வந்து கரெக்டான ஒரு இந்த டைமுக்கு தண்ணி வைக்கணும், தண்ணி வைக்கல எல்லா டப்பாவும் காலியா இருக்குது தண்ணிக்கு அலமோதும். அந்த மாதிரி வந்து நம்ம லேட் பண்ணி தண்ணி வச்சோம்னா ரத்த கழிச்சலுக்கான இது அதிகமா இருக்குது. உடனே வந்து நம்ம மெடிசனும் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா அந்த டீ தூள் காபி தூள் இருக்குது இல்லையா அதை கொதிக்க வச்சு அதில் வந்து எலுமிச்சம்பழம்லாம் அறுத்து அதை புளிஞ்சு விட்டு அதை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு மறுபடி வந்து அதை ரத்த கழிச்சலுக்கு ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும்போது அந்த டைமில் அதை கொடுப்போம். மற்றபடி வேக்சின் வாங்கிட்டு வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்து கால்நடை மருந்து இதுங்களில் வாங்கிட்டு வந்து அது கரெக்டாக தண்ணியில் கலந்துரும், கண்ட்ரோல் ஆகிக்கும்.
1: சரிங்க, அருமைங்க தம்பி துறை. இவ்வளோ நேரம் முள்ளங்கி சாகுபடி பற்றியும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றியும், நாட்டுக்கோழி வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வரோம், எப்படி பராமரிக்கிறீங்க, எப்படி கொட்டை காமிப்பீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஓரளவுக்கு என்னளவு லாபம் பார்க்கலாம், 5000 கோடி குஞ்சுகள் ஆகும்போது எவ்வளோ லாபம் பார்க்கலாம்?
0: அதாவது முதலீடுங்கன்னு பார்த்துக்கிட்டா நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட ஆல்ரெடி கோழி ஷெட்டு, கரண்ட் வசதி, தண்ணி வசதி, இது மூணும் இருந்தால் போதும். மாதம் வந்து இப்போ 5000 குஞ்சு விடுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களே வந்து பார்த்துக்கலாம், 15,000 ரூபா வந்து மாசம் சம்பாதிக்கலாம். ரெண்டு செட் இருந்துச்சுன்னா 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், 10,000 குஞ்சு விடுவாங்க.
1: சரி, இப்போ வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சந்தேகம் இருக்க மற்ற விவசாயிகளுக்கு வெற்றிகரமாக பண்ணும்போது நானும் தம்பி ஒரு மாதிரி தம்பி தர மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்னங்க?
0: அதான் சொல்லிடுறேன் பாருங்க, 8940767701.
1: இந்த நம்பருக்கு மற்ற விவசாயம் கூப்பிட்டாலும் எந்த வித சந்தேகம் கேட்டாலும் சொல்லிடுவீங்களா?
0: ஏதாவது டவுட்னா நம்ம சொல்லலாம்.
1: நாட்டுக்கோழி உறவை பற்றி, முள்ளங்கி வளர்ப்பு பற்றி, அதுக்கு தான் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க தம்பி துரா, இவ்வளோ நேரம் மிக அழகாக பேசுனீங்க. அடிப்படையில் நீங்கள் யார்?
0: அடிப்படையில்ன்னு பார்த்துட்டா நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரன்.
1: ராணுவ வீரர், சரிங்க. ராணுவத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று இப்போ தொடர்ந்து நாட்டுக்காக விவசாயம் பண்ணிட்டு வரீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக,
1: உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம்.
0: நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தானே.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மரமார்த்த நன்றிகள்.
0: ரொம்ப நன்றிங்க.
2: நேர்கள் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றார் ஈச்சம்பாடி எஸ் தம்பிதுரை அவர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன்.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இனிமேலே இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் என்று அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்களும் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம்.

9:30 இடைவிடாத இசை மலை, அடுத்தடுத்த பாடல்கள் அரை மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேரலே. எட்டு 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மா தண்டபாணி.

நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடையே உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி

காலம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது.

தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணம்

மாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்

குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை, கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட்.

அதாவது வேர்ப்பாலம். இந்த வேர்ப்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்ப்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்ப்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது.

0: போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.
3: மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடையே ஆற்றிய உரையின் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை

0: கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்,
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மா, டேய், இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
4: மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
3: எப்ப பாரு போனே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
4: மா, நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
3: அட பாவி, காதும் கேக்கலையா?
4: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
3: நீ வீட்டில் மட்டுமா ஃபோனை பார்க்குற? வண்டியில் உட்காந்து போகும்போது கூட அதை மாட்டிகிட்டே சுற்றுற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுற்றுவாங்கன்னா நீ ஹெட்ஃபோனை போட்டுட்டு சுற்றுறடா. ஒழுங்காக சாப்பிட்றியா? அதுவும் இல்லை, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதில் தான் இருக்குது. அதை இந்த ஃபோனால் கெடுத்துக்காதடா.
4: சரிம்மா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறமா.
3: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
2: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
3: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்
2: தர்மபுரி பண்பலை 102.5.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:45. நேயர்கள் இனி கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
6: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ப ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ப ராஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் முறையாக தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த அமைச்சரை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ப ராஜ்குமார் பொதுமக்களின் தேவைகளையும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் உரிய நேரத்தில் அரசு அலுவலர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும், மாவட்டத்தின் வளர்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வருவாய், வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி, உயர்கல்வி உள்ளிட்ட அரசு துறைகளில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு எந்தவித தங்கு தடையின்றி கிடைத்திட அலுவலர்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பின்னர் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதி, அதியமான் கோட்டம், தொல்லியல் துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகல் வைப்பக கட்டுமான பணிகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உயர்கல்வி அளிக்க மாவட்ட நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக மருதம் கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு முடித்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் பங்கேற்று மாணாக்கரிடையே உரையாற்றினார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சிறந்த முறையில் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றுள்ள மாணவர்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டார். மேலும் உயர்கல்வி பெறுவதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் என்றும், மனம் தளராமல் உயர்கல்வியில் சேர்ந்து வாழ்க்கை தரத்தில் மேம்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையின் 610 செயல்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மையத்தில் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

தருமபுரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன் கொடியசைத்து அண்மையில் தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் கல்லூரி மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பி மாணவிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரசு மருத்துவக் கல்லூரி முகப்பில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி நேதாஜி பைபாஸ் சாலை வழியாக 4 ரோடு வரை சென்று நிறைவடைந்தது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் 2026 மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி 4 ரோடு நேதாஜி பைபாஸ் சாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாரதிபுரம் வரை சென்று மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களை தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி வழங்கினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறிஞ்சி கூட்டரங்கில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலம் செயல்படும் அன்பு கரங்கள் திட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் வழியாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் பள்ளியில் உள்ள தகுதியான குழந்தைகளை கண்டறிந்து அத்திட்டத்தில் சேர்த்திட வேண்டும் எனவும் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் சேர்க்கை செய்திட வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியாறு அணை பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமினை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு க. தென்னரசு அண்மையில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடி கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்முகாமில் வசிக்கும் மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு க. தென்னரசு மக்களிடம் உரையாடும் போது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் தருமபுரி மாவட்ட பகுதியில் உள்ள முகாமில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் தங்கு தடையின்றி சென்றடைவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டார். மேலும் இம்முகாமில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, மின்சார வசதி, கழிப்பிட வசதி, பேருந்து வசதி, வேலைவாய்ப்பு, முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட இதர உதவி தொகைகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் மனுக்கள் வரப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முகாமில் வசிக்கும் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு தகுதியான மக்களுக்கு உரிய தீர்வினை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இயக்குநர் திரு ரே சதீஷ், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஆர் கவிதா, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் திரு பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டிற்கு 3 தவணைகளில் ₹2000 என மொத்தம் ₹6000 விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக அனுப்பப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த சுமார் 218,939 விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு சுமார் 1,02,000 விவசாயிகள் தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு 23வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் வறட்சிக்கு இலக்காகும் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி திட்டம் பெரிதும் விவசாயிகளுக்கு பயனளித்து வருகிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தற்போது 23வது தவணை விவசாயிகள் நிதியை அண்மையில் விடுவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நேரடியாக விவசாயிகளுக்கு ஒளிபரப்பப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் எடுத்துரைத்தனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள நீர்த்தர மாற்றம் மற்றும் பச்சை நிற தோற்றம் காரணமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் கூடுதல் சுத்திகரிப்பு மற்றும்

கிருமி நாசினி நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான தரமான மற்றும் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் நோக்கில் நீர்த்தர கண்காணிப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடிநீர் சுத்திகரிப்பு செயல்முறைகளை முழுமையாக மேற்கொள்வதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழக்கமாக வழங்கப்படும் குடிநீர் அளவில் தற்காலிகமாக சுமார் 50% மட்டுமே விநியோகம் செய்ய இயலும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் குடிநீரை அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி தேவையற்ற வீணாக்கத்தை தவிர்த்து சிக்கனமாய் பயன்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குடிநீர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். குடிநீரை நன்கு காய்ச்சி ஆற வைத்து குடிக்க வேண்டும் என்றும், வீட்டு மேல்நிலை மற்றும் தரைமட்ட நீர் தொட்டிகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும், குடிநீர் சேமிப்பு பாத்திரங்களை மூடி வைத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடிநீரின் நிறம், மனம் அல்லது சுவையில் மாற்றம் தென்பட்டால் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார்.

இன்றிரவு 9:30 இடைவிடாத இசை மழை. பத்து மணிக்கு சுகமான ராகங்கள், அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்.

இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: also see a boom. And finally, the financial services sector already sees a lot of Indian interest with companies and individuals working there and participating in the facilities that Seychelles provides. This extradition agreement you see today is partly to ensure that no nefarious characters use advantage of that financial services system to go and park themselves in Seychelles outside the pale of law. I think these three sectors are where India could probably invest more. You can't always use lines of credit which need to be repaid or grant systems to augment these. You need to have private sector investment. That hybrid kind of financing will help Seychelles develop its financial services sector, its tourism sector, and expand its wide blue economy sector, because it is not so far tapping the entire 1.3 million square kilometers of its exclusive economic zone.
1: And in the coming days, we will continue our discussions on the Prime Minister's visit, which coincides with the 50th anniversary of the diplomatic ties between the two countries and Seychelles' Golden Jubilee independence. With these comments, we bring today's discussion to an end. Thank you.
0: Thank you.
2: You were listening to a discussion on Prime Minister Seychelles' visit, enhancing maritime security and regional cooperation. The participants were Gurjeet Singh, former ambassador, and Simran Sodhi, journalist. This program was produced and presented by the News Services Division of Akashvani. Spotlight.
3: நிலையத்தில் நேரம் இரவு 9:30. நாம் இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: Viking Bunions and Briefs.
9: Mecheri, the Kaveri Polytechnic College.
10: Medical Laboratory Technology, Fire Technology and Safety, Chemical Engineering, Computer Engineering, Mechanical Engineering, Electrical and Electronic Engineering, Electronics and Communication Engineering, Civil Engineering போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 952-493-6156.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை. அடுத்தடுத்து பாடல்கள் அமுத கானங்களாய்

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது உங்கள் அபிமான அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனதை மயக்கும் காலத்தால் அழியாத காவிய காணங்களை கேட்கும் நேரம் இது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஓய்வெடுத்துவிட்டு ஒரு ஓய்வெடுக்கிற ஒரு நேரம். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஏற்கனவே பாடல்களை கேட்டவர்கள் 7 நாட்கள் கழித்து வர வேண்டும். புதிய நேயர்களாக இருந்தால் 0434-2244-0303 என்ற எண்ணிலோ, 9486-8110-025 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். மாவட்ட நேயர்கள் 0434-2244-4031 என்ற எண்ணிலும், 9486-6520-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி நிலையம் முதல் நேயர் அவர்கள் வணக்கம்.
1: இனிது நாயர்கள் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். ஏன், யார், எங்கிருந்து?
1: பாபிரெட்டிபுடி வட்டம் மாலகப்பாடையிலிருந்து குமரேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க குமரேசன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: படம் வந்து என்னடி மீனாட்சி, பாடல் வந்து ஆடையில் என்னடி ஆடுது மீனாட்சிங்கிற பாட்டுங்க.
0: சரிங்க, இதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
8: அதப்பன் தீபா பேசுறேன்
7: சார். தீபாமா, என்ன பாடல் வழங்கலாம்?
8: அத சார், ஆட்டுக்கார அலமேல இருந்து இது பருத்தி எடுக்க இல்லைன்ற பாடல் கொடுங்க சார்.
7: ஏதோ கேட்டு ரசிங்க. நன்றி
8: நன்றி சார்.
7: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: நிலையத்தில் நேரம் 10:16 நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். யார் இங்க இருந்து?
9: நாகரத்ன ஈஸ்வரி பேசுறேன்.
8: சொல்லுங்க ஈஸ்வரிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
9: ஐயா விவசாயி படத்துல இருந்து இப்படிதான் இருக்க வேணும் பாடலாங்க ஐயா.
8: ஓகே ரசிங்கள்.

0: அழகான இரவு, குளிரான காற்று, மேகம் மூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் நிலவு. இந்த இனிமையான இரவு பொழுதில் மெல்ல மெல்ல உங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
1: 102.5 தருமபுரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாதி நியம்பளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வாங்கலாம்?
1: நல்லா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கும் சோமசுந்தரம், சொல்லுங்க
1: சார். எனக்கு இதய வீணை, பொன்னந்தி மாலை பொழுது, இந்த பாடல் சார். அனைத்து நேரலுக்காகவும் இந்த பாடல் சார்.
0: நன்றி
1: நன்றி சார்.

0: இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் இந்த இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் சில நினைவுகள் நம்மை உறங்க வைப்பதில்லை. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வாங்கலாம்?
1: புதியப்பாறையிலிருந்து ஏதோ ஒரு.
0: சரிங்க, எக்கோடிக்கு தூரமா வந்து பேசுங்க. நன்றி.
1: நன்றி சார்.

0: நிலவு உங்களை தூங்கச் சொல்ல, தென்றல் உங்களை தழுவிச் செல்ல, அமைதியான இந்த இரவு நேரத்தில் உங்கள் காதுகளுக்கு மயிலரகாய் வீசிச் செல்கிறது தருமபுரி பண்பலையின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: தங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்வது தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன்.
0: குணசேகரன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பாக்யராஜன் எடுத்த படம்.
0: சரிங்க.
1: தோரில்லாத சித்திரங்கள். அந்த படத்துல இருந்து காதல் பாட்டு போடுங்க.
0: இதோ கேட்டு ரசிங்கள். நன்றி
1: நன்றி.

0: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் இனி உள்ளமே அறிஞ்சது.
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: சொல்லுங்க மோகன், என்ன பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, படம் வந்து புதிய வார்ப்புகள்.
0: புதிய வார்ப்புகள், சரி.
1: ஆமாங்க ஐயா.
0: அதுல
1: இதயம் போகுது வரலாற்றில் குடிச்சுடா பண்ணனாக தெரிந்த நேற்று மாதிரி இந்த பைக் பாடம் பார்க்கலாம். நன்றி.

0: விண்மீன்கள் கண் சிமிட்டி தூங்கச் சொல்லும் இந்த வேளையிலும் உங்கள் காதுகளுக்கு இதமளித்துக் கொண்டிருக்கிறது காவிய பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேர் வருக வணக்கம்.
1: இரவு நேரத்துல தருமபுரி பண்பலையில பழைய பாடல் கேட்டது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் காரிமங்கலம் மற்றும் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜனையா.
0: சொல்லுங்க பீமராஜனையா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: படம் வந்து கன்னி பருவத்திலே. அந்த படத்துல இருந்து அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே என்ற அற்புதமான பாடலை இரவு நேரத்துக்கு அனைவருக்கும் கொடுங்க.
0: நன்றி
1: நன்றிங்க.

0: பத்து மணி 49 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், சுவையான ராகங்கள். நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. யார் இங்கிருந்து?
1: மகிழ்ச்சிங்க.
0: மகிழ்ச்சிங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு சொல்லுங்க. யார் இங்கிருந்து?
1: சுரேஷ்.
0: ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: கண்ணுக்குள் ஏற்படுத்துன்னு ஒரு பாடல் கொடுங்க.
0: சரி, நிச்சயமா வழங்குறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஓகே.

0: நிலையத்தில் நேரம் 10:54. நிகழ்ச்சி நினையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: காரைக்கால் மாவட்டத்துல இருந்து ராமலிங்கம்.
0: ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் தரலாம்?
1: நீதிக்கு தலைவர் சார்.
0: சரிங்க.
1: பார்க்க பார்க்க திருப்பி வரதை அடக்க முடியுங்க, அந்த பாடல்.
0: இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி சார்.

கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்தில் கூட

0: பார்த்து வச்சான்.
1: அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நீ பெண் ஜாதி நான் அஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே ஒரு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே

0: நிகழ்ச்சி நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: நேச்சர்ல இருந்து நிசா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிசாமா, என்ன பாடல் வேணும்?
1: காட்டு நிலை வரும் கீதம் பாடங்க.
0: சரிங்க,
1: அதே போல அந்த பாடலும் வருங்க. காட்டு நிலை.
0: நன்றி நன்றி. இதோ பாடல்.
1: நன்றிங்க.

இதில் நேரம் 11:10. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளை நமது பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டத்தை இப்போது கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சலாக, 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:10 பக்தி மாலை, 6:35 குழுவர்களுக்கான அறிவிப்போல், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எம் கவிஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டு கூடாங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS சூழலி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புது புடல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம். நாளை புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் உறுப்பாளர்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சலாக, 12:10 அறிவியல் மலர், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சலாக, 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி PCR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், பயிர் வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து தீரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் S. பானுமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைதேடு வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 4:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், அரியலூர் மாவட்ட செய்திகளை நாளை அறிந்து கொள்ளலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி குறித்து ஈச்சம்பாடி என் அரசகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் சொல்லுக வெள்ளுக, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசை மலை, நாளை 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தருமபுரி மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை, தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான், மகாத்மா காந்தியடிகள். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH